நேரம் 5:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 25 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை, நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனா்.

0: கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103.3 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 104 அதிகாரம் செய் நன்றி அறிதல். குரல் தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். பொருள் ஒருவன் தினையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பணையளவாக கொண்டு போற்றுவார். குறள் தினை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். பொருள் ஒருவன் தினையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பணையளவாக கொண்டு போற்றுவர். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 104 அதிகாரம் செய் நன்றி அறிதல்.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்பிரியன் அவர்களோடு நேர்முகம்.

0: பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயமுத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிலையத்தில் நேரம் 6:05. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபௌசியா பானோ அவர்கள்.
2: நேர்பட பேசு, இந்த இரண்டு சொற்களை கேட்கும்போதே நம்மில் பலருக்கு ஒரு சாதாரண அறிவுரை என்று தோன்றலாம். நேர்பட பேசு, நேர்மையாக இரு, இதை எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். பள்ளியில் ஆசிரியரிடமிருந்து, வீட்டில் பெற்றோரிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து என நிறைய நபர்களிடமிருந்து நாம் இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த எளிய சொற்றொடரின் ஆழம் அதிகம். அதை பின்பற்றுவதில் சவால்கள் உண்டு என்றாலும் நேர்பட பேசுவது என்பது ஒரு ஆகச்சிறந்த அறச்செயலாகும். எந்த சூழலிலும் தெளிவாகவும் நேர்மையாகவும் உண்மையை பகிர்வதே நேர்பட பேசுதலாகும். இது ஒரு பேச்சுமுறை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு தார்மீக தேர்வு, ஒரு சுயமரியாதையின் அடையாளம். ஆனால் இதை செய்வது ஏன் இவ்வளவு கடினமாக உள்ளது? நாம் ஏன் சூழ்நிலையை பொறுத்து நமது உண்மைகளை மாற்றி பேசுகிறோம்? அதற்கு பல காரணங்கள் உண்டு. பயம் முதன்மையான காரணம். மாற்று உண்மையை சொன்னால் நமக்கு ஏதோ தீங்கு

0: நேரிடும் என்ற பயம், வேலை போகும் என்ற பயம், உறவு முறிவதற்கான பயம், சமூகத்தில் மதிப்பு குன்றும் பயம், விமர்சனத்தை சந்திக்க வேண்டிய பயம். அடுத்த காரணம் சுயநலம். உண்மையைச் சொன்னால் நமக்கு கிடைக்கும் நன்மை குறைந்துவிடும் என்பதாலோ, பொய் சொன்னால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதாலோ நாம் சுயநலத்தின் முன் உண்மையை தியாகம் செய்கிறோம். முதலில் நாம் நம்மிடமே நேர்மையாக இருக்க பழக வேண்டும். நாம் நமது பலத்தை, பலவீனத்தை, விருப்பத்தை, வெறுப்பை, பயத்தை, கனவுகளை உண்மையாக ஒப்புக்கொள்ளுவதிலிருந்தே நேர்மை தொடங்குகிறது. எனக்கு தெரியாது என்று சொல்ல தயங்குகிறோம். நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. எனக்கு உதவி தேவை என்று கேட்க நாணுகிறோம். நம்முடனான இந்த பொய்யே பிறரிடமும் பொய் பேசுவதற்கான வித்தாகிறது. நமக்குள்ளேயே ஒரு முகமூடியை அணிந்து கொண்டால் வெளியே அந்த முகமூடியின் தொகுப்பையே அணிந்து கொள்ள நேரிடும். ஆகவே முதல் படி, நாம் சுயத்தை உணர்ந்து நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது குடும்பம். குடும்பம் என்பது நாம் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் உண்மையை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் இடம். ஆனால் சில சமயங்களில் அங்குதான் அதிகமான நாடகங்கள் நடக்கின்றன. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் சில உண்மைகளை மறைக்கிறார்கள். குழந்தைகள் பெற்றோரிடம் தங்கள் தவறுகளை மறைக்கிறார்கள். சகோதரர்களுக்கிடையே பொறாமைகள் மறைக்கப்படுகின்றன. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மனதில் உள்ள கவலைகளை, கோபத்தை, ஏமாற்றங்களை நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து பேசி பொருள் தெரியாத வாதங்களில் ஈடுபடுகிறார்கள். அவருக்கு அவளுக்கு வலிக்கும் என்று பயந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மூடி மறைக்கிறோம். ஆனால் அப்படி மூடி வைப்பதுதான் பின்னாளில் பெரிய பிரச்சினைக்கு காரணமாக அமைகிறது. குடும்பத்தில் நேர்பட பேசுவதற்கு மரியாதை மற்றும் நம்பிக்கை தேவை. நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால்தான் உண்மையை சொல்கிறேன் என்ற அடிப்படை புரிதல் வேண்டும். ஒரு குழந்தை தனது தோல்வியை சொன்னால் அதை கண்டிக்காமல் சரியான வழிகாட்டுதல் தரும் பெற்றோர் தேவை. ஒரு மனைவி தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினால் அதை அவளுடைய பலவீனம் என்று பார்க்காமல் உறவை மேம்படுத்தும் வாய்ப்பாக கருதும் கணவன் தேவை. குடும்பமே சமூகத்தின் அடித்தளம். அந்த அடித்தளம் நேர்மையால் கட்டப்பட்டால்தான் அதன் மேல் கட்டப்படும் கட்டிடம் உறுதியாக நிற்கும். வேலை செய்யும் இடங்களில் நேர்பட பேசுவது அதிக சவாலானது. ஏனெனில் இங்கே போட்டி, அதிகார அமைப்பு, மதிப்பீடு போன்றவை சவாலாக இருக்கின்றன. வேலை செய்யும் இடங்களில் திறந்த மனப்பான்மையும் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் கலாச்சாரமும் ஏற்பட வேண்டும். நேர்மையான பேச்சு மரியாதையுடனும் பரிவுடனும் இருக்க வேண்டும். நேர்பட பேசுவதற்கான சிறிய பயிற்சிகளை நாம் இன்றிலிருந்து துவங்கலாம். சிறிய விஷயங்களிலிருந்து தொடங்குங்கள். இல்லை, எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள். தெரியாது என்று சொல்ல தயங்காதீர்கள். பாராட்ட வேண்டியதை பாராட்டுங்கள். விமர்சனம் செய்ய வேண்டியதை மரியாதையுடன் செய்யுங்கள். மற்றவர் நேர்மையாக பேசும்போது அதை தாக்குதலாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பரிவான முறையில் கேளுங்கள். நேர்பட பேசு என்பது ஒரு மந்திர தத்துவம் அல்ல. இது ஒரு தொடர்ச்சியான போராட்டம். நம்முள் உள்ள பயத்தின், சுயநலத்தின், சமூக அழுத்தத்தின் எதிராக நாம் நமது நேர்மையை காத்து போராட வேண்டும். இது எப்போதும் எளிதாக இருக்காது. சில நேரங்களில் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த விலையானது நீண்ட காலத்திற்கு நாம் பெறும் மதிப்பு, நம்பிக்கை, சுயமரியாதை ஆகியவற்றின் முன் மிக சிறியதாகும். நேர்பட பேசுவோம், நிறைவாழ்வு வாழ்வோம்.
1: சான்றோ சிந்தனை. கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஃபௌசியா பானு அவர்கள்.
2: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் எஸ். ஜானகி பாடியது.

കേട്ട പാടൽ ബി എസ് ശശിരേഖ പാടിയത്. கலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடரும் பாடல் எஸ் அன்வர் அலி பாதுஷா மற்றும் எஸ் சரளா பாடியது.

ஒலித்து பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலையில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவங்களோடு நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தராரு கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரங்கள் அப்படிங்கிற தலைப்புல தகவல்களை வழங்குறாரு மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் இணைஞ்சிருக்கோம். நேரம் 6:35. இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
3: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
4: அடுத்து வரும் நாட்களில்
3: மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30°C முதல் 32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 km வேகம் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 km வரையிலும் வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ உரத்தினை இடலாம். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவியல் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும்

0: காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை வைத்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலத்தினை தயார் செய்யவும். மேலும் தக்காளி நாற்றங்காலில் நாற்றலுகள் நோய் அதிக அளவில் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதத்தில் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரத்தினை கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மான்கோசெஃப் அல்லது 1.5 கிலோ காப்பர் ஆக்சி குளோரைட் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். தற்போது நிலவும் காற்றின் அதிவேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியானது 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. இப்பயிற்சியில் பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார்நிலை உணவுகள் போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தொலைபேசி எண் 9488518268. மீண்டும் ஒருமுறை 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in.
1: கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த ஆடி மாதம் நடைபெறவுள்ள அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவினையொட்டி நடைபெறும் மாபெரும் குதிரை மற்றும் கால்நடை சந்தையின் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி இன்று முதல் 12ஆம் தேதி வரை அந்தியூர் வனக்கோயில் அருகிலுள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல் பண்ணையில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு போன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்து குறுகிய கால இலவச பயிற்சிகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படவுள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுபற்றிய மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், கால்நடை மருத்துவமனை வளாகம், பழைய பேருந்து நிலையம் எதிரில், திருப்பூர். அலுவலக தொலைபேசி எண் 0421-2248524. அலைபேசி எண்கள் 9865016174 மற்றும் 9597640086.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மர வளர்ப்பு பயிற்சியானது வருகின்ற

0: 13/8/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அதன் அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மர பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இப்பயிற்சியின் இறுதியில் சான்றிதழானது வழங்கப்படும். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418-47-03-45 மற்றும் ஒரு எண் 9487-7-12-20.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னன்னு தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
5: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
6: நேர்களே, நமது FM ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநிலச் செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
0: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்கு இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் நான்கு துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள

0: அட்டல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பெமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திக்குளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 6:55.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில டெய்லியும் உங்களை எல்லாரும் வந்து மீட் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டெய்லியுமே வந்து ஹெல்த் பத்தியே பாத்துட்டு இருக்கோம். கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, கிட்னி தொந்தரவு, முகத்தை பளபளப்பாக்க அப்படின்னு உடல் சார்ந்த விஷயங்கள் பத்தி தான் நம்ம டெய்லியும் பேசுறோம். இந்த மனம் சார்ந்த விஷயம் பத்தி பேசுறதே கிடையாது. மென்டல் ஹெல்த், அதாவது உங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு முக்கியம், உடல் சார்ந்த பிரச்சனை மாதிரியே இதுவும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். அதாவது ஒரு பர்சனோட இமோஷனல், சைக்கலாஜிக்கல், நம்ம ஆட்களோட பழகிற விதம், சோசியல் வெல்பீயிங், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது உங்களோட மென்டல் ஹெல்த் தான். மனம் மட்டும் தாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படியும் சமாளிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களால சமாளிக்கவே முடியாது. திடீர்னு இரிட்டேட் ஆவீங்க, கோபம் வரும், அழுக வரும், சரியா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஏன் நம்ம வந்து மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், உங்க ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு டெசிஷனை நம்மளால எடுக்க வைக்கிறதே வந்து நம்மளோட மைண்ட் தான். அண்ட் ஓவரால் நம்மளோட சோஷியல் வெல்பீயிங், அதாவது நம்ம கம்யூனிட்டியில வந்து பேசுறது, வைக்கிறது, ஒரு தீர்மானம் எடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து மென்டல் ஹெல்த் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சரி, என்னோட மென்டல் ஹெல்த் உடம்பு எஃபெக்ட் ஆகுறதுக்கு உடல் சார்ந்த

0: பிரச்சனை இருக்கு, அதை நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம். என் மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன டாக்டர் காரணம் அப்படின்னா, உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ஃபேமிலி இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் குள்ள வர பிரச்சனைகளா இருக்கலாம், சிலருக்கு பண விஷயமா இருக்கலாம், பினான்சியல்னால வர ஸ்ட்ரெஸ், சில பேருக்கு தூக்கம் இல்லை அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்புறம் யாராவது தேர்ட் பர்சன் சோசியல் இரிட்டேஷன் சொல்லுவோம், அதாவது தேர்ட் பர்சன் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். இல்லனா நீங்க சோசியல் ஐசோலேஷன், அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க தனிமையா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ரொம்ப போன் யூஸ் பண்றது, சோசியல் மீடியால வர விஷயங்களை பார்த்து பார்த்தே தலைக்குள்ள பிரச்சனையை வந்து தேவையில்லாம நீங்க கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து எஃபெக்ட் ஆகும். சரி, மென்டல் ஹெல்த் எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு எப்படி டாக்டர் நான் தெரிஞ்சுக்கிறதுனா, எப்ப பத்தாவது சோகமா இருப்பீங்க, எதையாவது ஒண்ணு நினைச்சு வரி பண்ணிட்டே இருப்பீங்க, எது மேலயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எந்த ஆக்டிவிட்டிஸுமே பண்ண தோணாது, பேசாம ரூம்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு தோணும், உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணவும் முடியாது, படிக்க முடியாது, தூக்கத்துல கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் வரும், உங்க மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். நீங்க சோகமா இருப்பீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ஆப்போசிட்டா ரொம்ப கோவப்படுவீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குமே ரொம்ப சுருக்கு சுருக்குன்னு இரிட்டேட் ஆவீங்க, ரொம்ப டயர்டா வாழ்க்கை மேல பிடிமானமே இல்லாம இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தா உங்களோட ஹெல்த் எஃபெக்ட் ஆகுங்க, உங்க மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி டாக்டர், தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க யோகா யோகா யோகாங்க, யோகா பயிற்சி பண்ணியே ஆகணும். அப்பதான் ஒரு செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் வர ஆரம்பிச்சாந்தா அந்த டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வந்து வெளியே வர முடியும். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணலாம், ஜிம் போங்க, சூப்பர் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஏதோ ஒன்னு 30-40 நிமிஷத்தை உங்க உடலுக்காக நீங்க ஒதுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க மைண்ட்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ரொம்ப பேலன்ஸ்டான உணவு எடுத்துக்கோங்க, அதிக ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, அடுத்த நாள் அப்படியே டோயிங்னு நீங்க வந்து டயட்ல இருக்கிறது, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, ஒரு பேலன்ஸ்டான உணவுகள் எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கத்தை மேம்படுத்துற மாதிரியான குவாலிட்டி ஸ்லீப் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட பேசுங்க. தனிமையில இருந்தா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குமா அப்படின்றது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. சோ ட்ரை டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கனாலே நீங்க மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகாம பாத்துக்கலாம். அப்படியே எனக்கு பிரச்சனை தான் டாக்டர் அப்படின்னா இருக்கவே இருக்கு, கவுன்சிலிங்க. இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், தூக்கம் இல்ல, என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கோவம் வருது, அந்த மாதிரி என்ன பிரச்சனைனாலும் நீங்க ஒரு மணி நேரம் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா, அதாவது நீங்க வந்து ஒருத்தர் கிட்ட மனம் விட்டு பேச போறீங்க, அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு இதுக்கான தீர்வு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனா இருக்க போறாங்க. சோ இத பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றது ஒரே விஷயம் தாங்க, எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். FM Rainbow 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நேயர்து நான் உங்கள் RJ மீஸ்ரீ.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 GW மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.

0: போதைப்பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் 1 வார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் 1 வார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக

கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 200

தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14ஆம் தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த இரு நாடுகளை தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கை துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம தமிழில் செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு பிரியா படத்திற்காக கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடினது. ரெண்டாவது பாட்டு காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடினது. ரெண்டு பாடல்களுக்கும் பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. மூன்றாவது கலியுகம் படத்திற்காக பாட்டு கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடினது, இசை சந்திரபோஸ். இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ். ஈரோடுல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ். சேலத்துல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. பாலக்காட்டில் அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 17 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: கேட்டு பாட்டு சின்ன பசங்க நாங்க. படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது. பாடல் ஆசிரியர் வாலி, இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். நம்பிக்கை மற்றும் மன உறுதியை வளர்த்தல். மனிதனின் ஒவ்வொரு செயலும் அவனுடைய எண்ணங்களிலிருந்து தோன்றுகிறது. நல்ல எண்ணங்கள் நம்பிக்கையை உருவாக்குகின்றன. நம்பிக்கை மன உறுதியை

0: உருவாக்குகிறது. மன உறுதி வெற்றியை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் தனது திறமையை நம்பும்போது அவனிடம் தன்னம்பிக்கை பிறக்கிறது. தன்னம்பிக்கை உள்ள இடத்தில் பயம் குறைகிறது. பயம் குறைந்த இடத்தில் செயல்திறன் அதிகரிக்கிறது. நம்பிக்கை என்பது வெறும் உணர்வு அல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் உள் சக்தியாகும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கல்வி என்பது அறிவை மட்டும் வழங்குவது அல்ல, அது நல்ல சிந்தனை, உயர்ந்த பண்பு, ஒழுக்கம், பொறுப்பு, உணர்வு, மனிதநேயம், தன்னம்பிக்கை, மன உறுதி ஆகியவற்றையும் வழங்குகிறது. இன்றைய மாணவர்கள் பல்வேறு சவால்களை சந்திக்கின்றனர். தேர்வு பயம், மதிப்பெண் போட்டி, வேலை வாய்ப்பு பற்றிய கவலை, சமூக ஊடகங்களின் தாக்கம், குடும்பச் சூழ்நிலை, பொருளாதார பிரச்சினைகள் போன்றவை அவர்களின் மனநிலையை பாதிக்கின்றன. மாணவர்களுக்கு தேவையான இரண்டு பெரும் செல்வங்கள் நம்பிக்கை மற்றும் மன உறுதியாகும். நம்பிக்கையும் மன உறுதியும் மனித வாழ்க்கையின் இரு கண்கள் போன்றவை. நம்பிக்கை என்பது ஒரு மனிதன் தனது ஆற்றலின் மீது வைத்திருக்கும் உறுதியான நம்பிக்கையாகும். என்னால் முடியும் என்ற எண்ணமே நம்பிக்கையின் விதையாகும். நம்பிக்கை மனிதனுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, நேர்மறை சிந்தனையை உருவாக்குகிறது, பயம் மற்றும் மனச்சோர்வை குறைக்கிறது. மன உறுதி என்பது தடைகள் வந்தாலும் மனச்சோர்வடையாமல் தொடர்ந்து செயல்படும் ஆற்றலாகும். தோல்வியைக் கண்டு பின்வாங்காமல் அதிலிருந்து பாடம் கற்று மற்றும் எழுந்து நிற்கும் திறனே மன உறுதி. தோல்வி என்பது முடிவல்ல, அடுத்த வெற்றிக்கான தயாரிப்பே. வாழ்க்கையில் வெற்றி பெற அறிவு மட்டும் போதாது, அறிவுடன் சேர்ந்து நம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தால்தான் முழுமையான வெற்றியை ஒரு மனிதன் அடைய முடியும். நம்பிக்கையை வளர்க்கும் வழிகள்: தினமும் நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், சிறிய இலக்குகளை அமைத்து கொள்ள வேண்டும், தோல்வியை ஏற்றுக்கொள்ளுதல், நல்ல நண்பர்களுடன் பழகுதல், நல்ல நூல்களை படித்தல் ஆகியவையாகும். மன உறுதியை வளர்க்கும் வழிகளாக தினசரி உடற்பயிற்சி, தியானம், விடாமுயற்சி, அறநெறி வாழ்க்கை, சிரமங்களை வாய்ப்பாக காணும் மனப்பான்மை ஆகியவற்றை பின்பற்றுதல் வேண்டும். நம்பிக்கை என்பது வெற்றியின் விதை, மன உறுதி என்பது அந்த விதையை பெரிய மரமாக வளர்க்கும் சக்தி. இந்த இரண்டு பண்புகளும் வாழ்க்கையில் நிலைத்திருந்தால் எந்த தடையையும் தாண்டி சாதிக்க முடியும். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மனிதனின் உயர்வுக்கு மனவளக்கலையை சிறந்த வழியாக காட்டினார். மனிதன் தனது மனதை அறிந்து எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்று கூறினார். நம்பிக்கை நம்மை முன்னே நடத்தும், மன உறுதி நம்மை இலக்கை அடையச் செய்யும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காட்டிய மனவளக்கலை பாதையில் நாம் பயணித்தால் அறிவிலும் பண்பிலும் மனித நேயத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும். மேலும் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கை இல்லாத அறிவு மற்றும் முழுமையடையாத மன உறுதி இல்லாத முயற்சி வெற்றியடையாது. எண்ணம் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், மனம் உறுதியானால் சாதனை நிச்சயம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல பழக்கம், நல்ல குணம், நல்ல வாழ்க்கை என்ற உயரிய பாதையில் அனைவரும் பயணிப்போம். வாழ்க்கை சிறக்கும். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சி மகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: கேட்ட பாட்டு ராஜாதி ராஜா படத்திற்காக மனோ கே எஸ் சித்ரா பாடினது. பாடலாசிரியர் பிரைசூடன், இசை இளையராஜா. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 5-2 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில பெண்களுக்கு வணிகவியல் துறையில் வாய்ப்புகள் குறித்து நேரலையில் உரையாடுகிறார் தனியார் கல்லூரி முதல்வர் முனைவர் டி பிரசன்ன தேவி அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: கடல்கள் பூமியின் முதன்மையான உயிர் ஆதார அமைப்பாகும். புவியின் மேற்பரப்பில் 70% மேலாக பரந்துள்ள கடல்கள் பூமியின் நுரையீரல்களாகவே செயல்படுகிறது. ஏனெனில் கடல்வாழ் உயிரினங்கள் உலகின் 50% அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. இது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை சேமித்து வைப்பதோடு உலகளாவிய பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தால் உருவாகும் அதிகப்படியான வெப்பத்தையும் ஈர்த்து கொள்கிறது. 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு கடல் உணவு ஒரு முதன்மையான புரத மூலமாகும். கடற்

0: கிராமவாசிகள் அன்றாட விவசாய மற்றும் சமையல் பொருட்களில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய மூலப்பொருட்களையும் வழங்குவதால் உலகளாவிய உணவு ஆதாரமாக திகழ்கிறது. கடல்சார் சூழல் அமைப்புகள் பல்லுயிர் பெருக்கத்தின் பரந்த களஞ்சியங்களாகும். பவளங்கள், கடல் பஞ்சுகள் மற்றும் கடல் நுண்ணுயிரிகள் போன்ற உயிரினங்கள் நவீன மருந்தியல் துறைக்கு இன்றியமையாததை. இவை தொற்று நோய்கள் மற்றும் புரத நோயை எதிர்த்து போராடும் மருந்துகளுக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களை வழங்குகின்றன. இவ்வகை நன்மைகளை தரும் கடல்களை பாதுகாப்பது என்பது நம் அனைவரின் கடமை. நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனை கருத்தில் கொண்டு செயல்படுவோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழு

ஏற்றிட்டு பாட்டு. கேட்டு பாட்டு டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடினது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை சங்கர் கணேஷ். எஃப்எம் ரெயின்போ 103.3 கோவையில் நாம் இணைஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தடி மரங்கள் அப்படிங்கிற தலைப்புல தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர், முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இன்னைக்கு மின் விநியோகம் தடைப்படும் இடம் எது அப்படின்னா, எம்ஜி ரோடு துணை மின் நிலையத்துல மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறதுனால இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் SHS காலனி, நேதாஜிபுரம், JJ நகர், பெத்தேல் நகர், ஒண்டிபுதூர்ல ஒரு பகுதி, விகேஎன் நகர், ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் நகர், சக்தி நகர், அம்மன் நகர், கங்கா நகர், வசந்தா நகர், ஒண்டிபுதூர்ல திருச்சி ரோடு முழுக்க, அதுக்கப்புறமா டெக்ஸ்டூல் பகுதி, இந்த இடங்கள்ல காலையில 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும். பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தின் 55வது ஆண்டு விழா இன்னைக்கு, அதாவது 10ஆம் தேதி இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பொள்ளாச்சி பல்லடம் ரோட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய KKG திருமண மண்டபம் கலையரங்கத்துல நடைபெறுது. கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 103 கோவையில, இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

கேட்டு பாட்டு அம்மன் கோவில் கிழக்காலை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா பாடினது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடின பாட்டு கேட்டோம். ஆட்டோராஜா படத்திற்காக இசை சங்கர் கணேஷ். இவ்வளவு நேரம் நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது ஆர்ஜே மேஸ்ரீ. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்திவரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷாநவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 8:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது ரெயின்போ வைப்ஸ் வித் மீ ஆர்ஜி நிஷா. டெய்லியும் புது புது வைபோட ஒரு ஜிகே கேள்வியோட நம்ம பயணிக்கிறோம் இல்லையா. இன்றைக்கான பொது அறிவு வினா, பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் கட்டாயமாக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த பிறப்பு சான்றிதழ். அதே மாதிரி இறப்பு சான்றிதழும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இல்லையா. ஸோ அந்த பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் கட்டாயமாக எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஜிகே கேள்வியாக இருக்குது. ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, 9558500103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து சூப்பரான லவ்லியான பாடல்களோட பயணிக்க போறோம். ஸ்டே டியூன் FM ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸ்.

கேட்ட பாட்டு லவ்லி திரைப்படத்திற்காக தேவா மியூசிக்ல ஹரிஹரன் சுஜாதா பாடினது. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். எட்டு 8:09 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ வைப்ஸ் கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ பிறப்பு இறப்பு சான்றிதழ் நம்ம எல்லாருமே எடுத்திருக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கோம் இல்லையா? ஒரு காலத்துல அது கட்டாயம் இல்லை, வாலண்டியர்ஷிப்ல தான் இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் பதிவு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஸோ இப்ப நம்ம கட்டாயமாக்கப்பட்டது எப்ப வந்து முதன் முதல்ல வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1886 தான் இந்தியாவில் பிறப்பு இறப்பு மற்றும் திருமணங்களை பதிவு செய்வதற்கான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் அது அப்போது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமாலாம் இல்லை, யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க போய் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த பிரிட்டிஷ் ஆட்சி வந்துட்டு இருந்த காலம் அப்படிங்கிறதுனால ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க இதில் போய் பதிவு செய்யணும், ஸோ அரசாங்கத்தினுடைய தகவல்கள் கிடைச்சவங்க மட்டும்தான் இந்த பதிவை அதிகாரப்பூர்வமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்திய நாட்டில் இந்த பிறப்பு இறப்பு இதை வந்து பதிவு செய்கிறது கட்டாயமாக்கப்பட்டது. ஸோ அந்த கட்டாயமாக்கப்பட்டது எப்போ அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஜி கே கல்வியாக கேட்டிருந்தோம். ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறோம், ஆனால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த பிறப்பு சான்றிதழ் தான். இது ஒரு சாதாரண சர்டிபிகேட் மட்டும் கிடையாது, அதில் நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த இடம், பெற்றோர், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களுக்கு இது ஒரு அதிகாரப்பூர்வ பதிவாக இருக்குது. ஸோ அதனால தான் குழந்தை பிறந்த உடனே பிறப்பை பதிவு செய்கிறதும், அதே மாதிரி ஒருவர் இறந்ததும் அந்த இறப்பை பதிவு செய்வதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆரம்ப கால பதிவு சட்டமாக 1886 இந்த வாலண்டியர்ஷிப்பில் இருந்த பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் கட்டாயமாக்கப்பட்டது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸ்.

கேட்ட பாட்டு மனதை திருடுவிட்டாய் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல கார்த்திக் சாதனா சர்கம் பாடியது. 8:15 நிமிடம், இனி தொடர்வது செய்திகள்.

0: All the dailies have mentioned Ashmita Chaliha clinching maiden BWF World Tour title with Korea Masters crown. The Times of India with an inbox picture of the winner writes, first Indian to join the Super 300 Winners Club. The Hindu reports, Ladakh to lead independent India's first caste census. Chief Minister vows justice as protesters plan to march ahead to assembly today. Jharkhand government agrees to cancel three exams. Job panel members quit, writes the Indian Express. Parliamentary panel pitches integrated security grid for J&K's tourist spots as a headline in the Tribune. And finally, a report says with 99.95% punctuality, Delhi Metro beats New York, Hong Kong, Paris line setting a new benchmark amongst the most reliable in the world, states Hindustan Times. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges people to join Har Ghar Tiranga movement and hoist the tricolour at homes. India crosses 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. Indian and US Navy's explosive ordnance disposal exercise to begin today at Southern Naval Command in Kochi. Russia proposes railway route to India to reduce dependence on strategically important maritime routes like Strait of Hormuz. And Maharajan Arumuga Pandian clinches silver medal in men's 65 kg category at Asian Junior Weightlifting Championships in Tashkent. And with that, we end the morning news. Have a nice day.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஜிகே க்வெஸ்சன், பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் எந்த ஆண்டு கட்டாயமாக இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க சென்சஸ் அப்படிங்கிற பேரில். ஸோ இதையும் இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ் கொடுக்கறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ சென்சஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு சாதாரண சர்வே கிடையாது. இந்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸின் கீழே செயல்படக்கூடிய ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் அலுவலகம் மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்போட சென்சஸ் பணிகளை நடத்துது. வீடு வீடா வந்து தகவல்களை சேகரிப்புறவங்களை நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன், சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், சிஆர்எஸ் இந்த விஷயத்த குழந்தை பிறந்த நிகழ்வு அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யக்கூடியதையும், இறப்பை பதிவு செய்யக்கூடிய சான்றிதழ் வழங்கும் நடைமுறையையும் மாநில அரசுகளால் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் செய்யறாங்க. ஸோ இதுக்காக அடிப்படை சட்டமாக கொண்டு வரப்பட்டது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத் ஆக்ட்ஸ். ஸ்டே ட்யூன்.

கேட்ட பாட்டு வானத்தை போல திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா அருண்மொழி பாடினது. ஸோ இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, ஸோ அந்த ஜிகே கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. சிறுமுகை சோமு, கலைவாணி, ஆலங்கொம்பு, தனித்தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய்ரித்விக், கணேஷ், அபினவ், தொட்டம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, கோணமலை ஆனந்தன், புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சூலூர் கணேசமூர்த்தி, கோவை ரத்னபுரி ராஜா முகமது, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோவிலிருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பதில் சொல்ல. களத்துப்புதூர் அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், கவுண்டபாளையம் லாவண்யாவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நங்கவள்ளி ராஜாராம், ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டாலிருந்து அவினாஷி பிரபு, தேவி ஸ்ரீசாய், செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லிருந்து, மல்லிகவுனன்பாளையம், விமலா, வேணுகோபால், பூபனா, மூக்கனூர்லிருந்து சண்முகநகர், சிவகுமார், மலர்குடி, சபரிபிரியா, சரோஜினி, குகன், நஞ்சுனாபுரத்திலிருந்து நா முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், ஜஸ்வந்த், பரணிதன், வீரதுரை அரியலூர்லிருந்து கணேஷ், பேரூர், பாண்டியநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, ராமசாமி, சிவபாக்கியம், காமநாயக்கன்பாளையம், விண்மம், அறந்தாங்கி பகுதியிலிருந்து மேனகா, விஜயகுமார், ரோஹின், நிரஞ்சன், மடத்துக்குளம்லேருந்து இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸ்.

கேட்ட பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ஹரிஷ் ராகவேந்தா பாடினது. ரெயின்போ வைப்ஸ் கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ பொதுவாகவே பிறப்பு இறப்பு சான்றிதழ் எடுக்கிறத பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ 1960களுக்கு முன்னாடி பிறந்தவங்களை எப்படி பதிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வாலண்டியர்ஷிப்பில் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ நம்ம பதிவு பண்ணுறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரடியாக இந்த பிறப்பு இறப்பு பதிவு செய்யக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும், கார்பரேஷன் அலுவலகங்கள் இருக்கும், அங்கே போய் நம்மளுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், பெற்றோர் விவரங்கள், இது எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை சரி பண்ணி தர்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. புதுசாக எடுக்கிறதுக்கும் இதே மாதிரியான வழிமுறைகள் தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புதிய பிறப்பு சான்றிதழ் கிடைக்கிறதுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் அதில் திருத்தங்கள்

செய்யறதுலயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆவணங்கள் மிக முக்கியம் அப்படிங்கறத இங்க குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அதே போலதான் இறப்பு சான்றிதழ். சோ மருத்துவமனைகள்லயே பெரும்பாலும் குழந்தைகளினுடைய பிறப்பு சான்றிதழுக்கு உரிய பதிவுகள் கொடுக்கறாங்க. அதே மாதிரி இறப்பு சான்றிதழும் மருத்துவமனையில ஏற்பட்டுச்சு அப்படின்னா மருத்துவமனை மூலமா தகவல் வந்து பதிவு செய்யப்படும். வீட்டுல இறப்பு ஏற்படுது அப்படின்னா சம்பந்தப்பட்ட பதிவாளர் ரெஜிஸ்டர் கிட்ட போய் இறப்பை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனுடைய திருத்துவதற்கான அடிப்படை சட்டமும் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத் ஆக்ட், இதுக்கு கீழே தான் வருது. ஸோ இதையும் வந்து எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படிங்கிறது இல்லை. முக்கியமான சில திருத்தங்களை வந்து இதன் மூலமா செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. ஸ்டே டியூன், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸ்.

0: எதிரி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் சங்கர் மகாதேவன் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடின பாட்டை கேட்டோம். ஸோ இன்னைக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ கட்டாயமாக்கப்பட்ட ஆண்டு 1969 அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், பாஸ்கர் ராஜ், ஷீலா, ஸ்ரீராம் நகர் போத்தனூர்லேருந்து, கலை ஹேமா, சண்முகசுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்கலூர் ஏரிப்பாளையம்லேருந்து, பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன், கஞ்சம்பள்ளி கேம் சண்முகம், உமா செட்டி ஸ்ட்ரீட், மகேஸ்வரி கனகராஜ், மல்லீஸ்வரன், அபி, மூக்கனூர், சாமுண்டிபுரம், கோவிந்தராஜ், மாரிச்செட்டிபதி, பெல்லம்பட்டி, சிவகுமார், புவனேஸ்வரி, சோமசுந்தரம் அண்ட் பிரேமா வெள்ளிங்கிரி, கருமத்தம்பட்டியிலிருந்து, சகாதேவன், சரசுபரிநாயக்கன் பாளையம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், தேவனூர் ஜோதிலட்சுமி, பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்லேருந்து, விக்னேஸ்வரன் குருநள்ளிப்பாளையம், சாமி செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ் ஜெயந்தி, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் வசந்தி. இன்னும் நிறைய நேர்கள் கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க. பதில் சொன்ன எல்லா நேர்களுக்கும் பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஸோ இதோட நம்ம ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இனி தொடர்வது
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. நாங்க சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனா ஒண்ணும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னன்னு சொல்றது? யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா? ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்தறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம். ஆனா ரத்தம் சிந்தனா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினாதான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால இது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்யற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவா புதுசா ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்ப இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்றோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேற, அதனால காயம்பட்டவங்களை காப்பாத்தியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாத்தணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்ற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேற குரூப்பு நீ வேற குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேற வேற குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேற வேற குரூப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும், அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்த பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டது, இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சிருது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும், அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்த பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பொட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டா அதோட வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள்

0: ஏராளம், எவ்வளவு ஆக்சிடெண்ட் ஆபரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னா அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவன். இதுக்கு அவன் சொன்னான், நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

அச்சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித்தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஒராண்டு நீட்டித்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் டக்குன்னு ஃபோன் அடுங்க. 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன்னிணைப்பு என்ன சேர்த்துட்டு 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை சொல்லுங்கள். வணக்கம் முதல் நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சிறுமுகையிலிருந்து கலைவாணி. கலைவாணிக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அமரன் படத்துல இருந்து.

0: அமரன் படத்திலிருந்து மின்னலே. ஓகே, ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமாங்க மேடம், ரொம்ப
0: ஓகே,
1: பிடிக்கும்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கலைவாணி?
1: கைத்தறி நெசவு மேடம்.
0: கைத்தறி நெசவு ஆரம்பிச்சாச்சா காலையிலேயே வேலையெல்லாம்?
1: ஆமாங்க மேடம், 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க.
0: ஓகே சூப்பர், உங்களுக்காக பாட்டு ஆன் த வே.
1: சரிங்க, நன்றிங்க மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமநாட்டு மலையிலிருந்து ராமசாமி சிவபாக்கியம் பேசுறேன்.
0: ராமசாமி சிவபாக்கியம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சண்டிவீரன் அழுங்குற குழுங்குற பாட்டு போடுங்க.
0: ஓகே, அழைத்ததற்கு நன்றி. கொடுத்துடலாம்.

0: கேட்டு பாட்டு சண்டி வீரன் படத்திற்காக நமிதா பாபு பிரசன்னா ராவ் பாடினது, பாடலாசிரியர் மணி அமுதவாணன், இசை எஸ் என் அருணகிரி. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். FM Rainbow 103 கோவையில நிகழ்ச்சியில் இணைஞ்ச தன்னுடைய விருப்ப பாடலை சொல்லக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி. கோவை ரத்தனபுரியில் இருந்து ராஜா முகமது.
0: ராஜா முகமது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்போது ஒரு சமூக ஆற்றல் ஆட்டி கொண்டிருக்கிறேன் பொதுமக்களுக்காக.
0: சமூக சேவை செய்யறீங்க, சிறப்பு. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஒரு புதிய படத்திலிருந்து தேனு ஒரு பாட்டு வருங்க, தேன் கிணறு ஒரு கிழக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டை எனது நண்பர் ராகவனுக்காகவும் சேகருக்காகவும் இந்த ரத்தனபுரி ராஜாமுகாகவும் ஒளிபரப்புங்க சகோதரி.
0: தேனுன்னு தொடங்குற ஒரு பாட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதுவும் புது படத்துல இருந்து. என்ன பாட்டு?

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயமுத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.

0: கேட்டுக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிறது பேசுறீங்க? நல்லா இருக்கோம் செல்வராஜ். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: விடுதலை படத்திலிருந்து வழி நெடுக காட்டுமல்லி பாட்டு.
0: ஓகே, கொடுத்துடலாம்.

0: வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாட்டு.
1: சில்லாவோ திண்டுக்கல்லே சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அண்ணே அன்புக்கு அன்னை தெரசா.

0: எப்பயுமே எல்லாம் அப்படித்தான்.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், உண்டிப்புதூர்ல இருந்து பத்மநாபன்.
1: பத்மநாபன் உண்டிப்புதூர்ல இருந்து என்ன பாட்டு வேணுங்க?
2: துணிவுல இருந்துங்க, சில்லா சில்லா.
1: துணிவு படத்துல இருந்து. ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு வெளியூர் மற்றும் மொபைல் போன்ஸ்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கான முன் இணைப்பையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவர்களோடு நேர்முக நிகழ்ச்சி.

0: சாய்ஸ் நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கோம். 9:33 நிகழ்ச்சியில் அணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். கோவில்பாளையத்திலிருந்து துரையன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? தங்க மீன்கள் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான அந்த பாட்டு இதோ.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம், சந்திரசேகர் பேசுறீங்க. எங்கிருந்து பேசுறீங்க? கருவேலங்காடுல இருந்து. சந்திரசேகர், என்ன பாட்டு வேணும்?
1: மோனிகா.
0: ஒரு ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்றாரு இல்லையா? ஓகே, அவருக்காக பாட்டு கூலி படத்துக்காக.

0: கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் நீங்க கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வெள்ளியம்பாளையம் புதூர்ல இருந்து
1: ரத்னாமுத்துமாணிக்கம்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: வெண்மேகம்.
0: ஓகே, எல்லாம் டபுள் டபுளா எக்கோ ஆகி கேக்குதுன்னு நினைக்கிறேன். கால் பண்ற நேயர்கள் உங்களோட ரேடியோ வால்யூம் அப்படியே மியூட் பண்ணிட்டு கூப்பிட்டீங்கன்னா இங்கேயும் தெளிவா கேக்கும்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்
1: மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் செஞ்சேரிமலை பச்சா குண்டம்பாளையம் சரஸ்வதி செல்வராஜ்.
0: சரஸ்வதி செல்வராஜ், பச்சா குண்டம்பாளையம். இது வந்து செஞ்சேரி மலை பக்கத்துல இருக்கு இல்லையா?
1: செஞ்சேரிமலை
0: பக்கத்துல இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஆஹா கல்யாணம் படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு போட்டுருங்க மேடம்.
0: ஆஹா கல்யாணம் படத்துல இருந்து பாட்டு. ஓகே சூப்பர். கட்டாயமா அவர்கிட்ட ஆஹா கல்யாணம் படத்துல இருந்து பாட்டு.

நேர்களின் நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரங்கள் அப்படிங்கிற தலைப்புல தகவல்களை வழங்குறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பொள்ளாச்சி நெகமத்திலிருந்து லோகேஸ்வரன் பேசுறேன்.
0: நெகமத்திலிருந்து லோகேஸ்வரன், என்ன பாட்டு வேணும்?
1: குள்ளநரி கூட்டம் போறதுல இருந்து விழிகளிலே விழிகளில்.
0: ஓகே.

நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில பெண்களுக்கு வணிகவியல் துறையில் வாய்ப்புகள் குறித்து நேரலையில் உரையாடுகிறார் தனியார் கல்லூரி முதல்வர் முனைவர் டி பிரசன்னாதேவி அவர்கள்.

இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிறைய நேயர்கள் பங்கெடுத்த உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கேற்ற நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மேஸ்ரீ. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்றத்தில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா உட்பட பல முக்கிய மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்துள்ளார். நடப்பாண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய சுமார் 3 டன் எடை கொண்ட திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு 1000கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திருப்பூர் அணி நெல்லை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வெல்கம் பேக் டு த ஷோ. 10:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு ரசிக்க இருக்கீங்க போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ டெய்லி ஒரு இடத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போக போகிற இடம் எது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குஜிலியம் பாறை அப்படிங்கிற இடம் தான். ஸோ பேரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இடமும் ரொம்ப அழகாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போகிறக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் கண்ணை மூடி இங்கே போகிறோம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் வேணால் போகலாம், காரில், பஸ்ஸில், இல்லை உங்ககிட்ட டூ வீலர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஏறிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாமா? ஸோ இங்கே உள்ளே வந்ததுமே ஆடி காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். ஆளை தள்ளுற அளவுக்கு அப்படி ஒரு காற்று. ஸோ அதுவும் சுத்தமான காற்று சுவாசிக்கும் போது எவ்வளோ ஒரு அமைதியாக மனசுக்கே இதமாக இருக்கும். அதை நம்மளால இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வண்டி மெதுவாக போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம இந்த படங்களில் பார்க்குற மாதிரி கிராமத்து காட்சிகள், சாலையோர மரங்கள், வயல்வெளிகள், ரொம்ப பக்கத்தில் தெரியக்கூடிய குட்டி குட்டி குன்றுகள், மலைகள், அங்கேயும் இங்கேயும் நடந்து செல்லக்கூடிய மக்கள், ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிற காட்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்?

ஸோ இதுதான் உண்மையான கிராமத்து வாழ்க்கையா அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ கொஞ்சம் உத்து அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகாந்தி பூக்களினுடைய அழகை நம்மளால் ரசிக்க முடியுது. ஸோ இந்த பக்கமும் சூரியகாந்தி பூ சாகுபடி, அந்த பக்கமும் சூரியகாந்தி பூ சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. ஸோ ஒரு மஞ்சள் உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ ரம்மியமாக இருக்குல்ல. ஸோ இந்த குஜிலியம்பாரி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே லெஃப்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா இலுவம்பட்டி அப்படிங்கிற இடத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி இடம் தான் அந்த இலுவம்பட்டி. இந்த குஜிலியம்பாறையில் ரொம்ப அழகான விஷயங்களில் நிறைய விவசாயம் செய்யக்கூடிய இடமாக தான் இருக்குது. ஒரு பெரிய வயல்வெளியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே தென்னந்தோப்பு இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி பூக்களினுடைய அழகு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு போகிற மக்கள். ஸோ பிஸி வந்து எப்பவுமே நம்மளுடைய டவுன் சிட்டிஸ் எல்லாம் 10 மணிக்கு மேலே இல்லை 9 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். இவங்க எல்லாம் காலையில் நேரமாக எந்திரிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூரியனை பார்த்து ரொம்ப பளிச்சு நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சூரியகாந்தி பூக்களை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குட்டி குட்டி கோயில் இருக்கு. ஸோ முக்கியமாக இங்கே ஆரம்பமே பிள்ளையார் சொல்லி போட்டு செல்வ விநாயகர் கோயிலை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் காளியம்மன் கோயில், கொஞ்சம் தூரம் அப்படியே மெதுவாக நடந்து பாருங்கள், தூரத்தில் ஐயனார் சிலையோட உங்களுக்காக ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கிராமத்தை வந்து ஃபில் பண்ணுறதே இந்த ஐயனார் கோயில்கள் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். என்ன இங்கே கடைகள் கம்மியாக இருக்குது, வீடுகளும் கம்மியாக இருக்குது, வெட்ட வழி அதிகமாக இருக்குது. ஸோ லைட்டாக திருஷ்டி போட்ட மாதிரி இந்த செடிகளை நம்மளால் பார்க்க முடியுது, இந்த கருவையில செடிகளை பார்க்க முடியுது. சரி, அதையும் ஒரு அழகாக கூட ரசிக்கலாம். காற்று தள்ளுது இல்லையா? ஸோ ஒரு பாடலை கேட்டுட்டு இன்னும் சுவாரஸ்யமாக இந்த குஜிலியம்பாறையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன், இது போவோமா ஊர்கோலம், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா. குஜிலியம்பாறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 8 மணிக்கே இந்த மஞ்சக்காட்டு மைனா பாட்டை கேட்டுட்ருந்தோம். மனதை திருடி விட்டாய் திரைப்படத்துலேருந்து முழுசாக கேட்காதனால இப்போ ஃபுல்லாக கேட்கலாம் இந்த பாடலை.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: இன்னைக்கு நம்ம குஜிலியம் பாறையில இருக்கோம் இல்லையா, அந்தந்த ஊரோட ஸ்பெஷல அவங்க ஊருக்காரங்களே சொன்னா இன்னும் ஸ்பெஷல் இல்ல. இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எங்க இருந்து வரீங்க?
0: நாங்க FM Rainbow 103 கோவையில இருந்து வரோம். உங்க பேரு?
1: என் பேர் ராஜ்குமார் மேடம், நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான்.
0: ஓகே, சூப்பர். எங்களுக்கு இந்த குஜிலியம் பாறை இந்த ஊரை பத்தி சொல்லுங்களேன்.
1: இந்த ஊர் வந்து ஒரு விவசாய பூமி மேம். விவசாயத்தை சார்ந்துதான் மக்கள் வாழ்றாங்க. குறிப்பா அதாவது விவசாயம் தான் முதன்மை தொழிலா இருக்கு. என்ன முதன்மை பயிர்னா கடலை, வெங்காயம், சோளம், முருங்கை, சூரியகாந்தி போன்ற பயிர்களை பயிரிடுறாங்க மேடம்.
0: ஓ சரி சரி.
1: ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்த்தல் மேம். ஆடு மாடு கோழிகள் இதுதான் மேம் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த பகுதியில மக்கள் இந்த விஷயத்தை செய்யறாங்க.
0: ஓ சூப்பர், சரிங்க.
1: அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில மிக முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முதன்மையாக உருவாக்கப்பட்ட தேவாங்கு சரணாலயம் கடவுர், இந்த பகுதியோட ஒரு பகுதியை அமைஞ்சிருக்கு மேம். அது ஒரு சிறப்பு.
0: ரொம்ப சிறப்பு மிக்க கோயில்னா எதை சொல்வீங்க?
1: இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள்னா இங்க இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற தலம் மேடம். அப்புறம் அதை விட சொல்லணும்னா இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல வந்து இது ராமகிரின் என்ற இடத்துல இருக்கு, அங்க ஒரு வந்து பெருமாள் கோவில் இருக்கு மேம். அது ஒரு பிரசித்தி பெற்ற தலம் மேடம்.
0: ஆமா, பார்த்தாலே தெரியுது. ஒரு 100-200 அடிக்குள்ள குட்டி குட்டி கோயில்கள், பெரிய கோயில்கள்னு நிறைய திருத்தலங்களை நம்மளால பார்க்க முடியுது. சூப்பர். சொல்லுங்க, இன்னும் என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த குஜிலியம் பாறையில?
1: முக்கியமான கனிம வளம் இங்க இருக்கு மேம். சுண்ணாம்பு கல் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு மேம். எனவே இங்கு அதிகமான குவாரிகள், குஜிலியம் பாறையிலிருந்து மேற்கு பகுதிகள் பார்த்தா அதிகமான குவாரிகள் பார்க்க முடியும்.
0: ஓ, சுண்ணாம்பு குவாரிகள் இருக்கு அந்த பக்கமா? ஓகே.
1: எனவே

0: அதை சார்ந்த தொழிலான செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி இந்த இதிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சு காணப்படுது மேடம். மக்கள் அடுத்து வந்து இந்த செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போகிறாங்க தங்களோட வாழ்வாதாரத்துக்காக. இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரூருக்கு போகிறாங்க. திண்டுக்கலை விட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கரூருக்கு தான் வந்து வேலை நிமித்தமாக அதிக பேர் போகிறாங்க. ஏன்னா அங்கே டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்குது, வருடம் முழுவதும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எனவே அங்கே போகிறாங்க மேடம்.
1: ஓகே, பேசிக்கிட்டே இங்கே ஒரு ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிங்களா?
0: இங்கே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் நான் படித்தேன்.
1: ஓ சூப்பர், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்.
0: இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளி, தனியார் பள்ளிகள் இரண்டுமே இருக்குது. இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது மேடம்.
1: ஓ ஓகே.
0: குறிப்பாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா திண்டுக்கல் கரூர் மெயின் ரோட்டில் இது வந்து இடையில் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் மேடம்.
1: இவ்வளவுதான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப அருமையா உங்களுடைய ஊரை பத்தி சொன்னீங்க. சோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் FM Rainbow 103 கோவை சார்பா.
0: நன்றி மேடம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: உங்களுக்கும் நன்றி ராஜ்குமார். சோ உங்களுடைய பணிகளை தொடருங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறமா மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் இடங்களை நாங்க சுத்தி பாக்குறோம். போவோமா ஊர்கோலம்ல குஜிலியம் பாறையில இருக்கோம்.

கேட்ட பாட்டு கண்ணுபட போகுதையா திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல ஹரிஹரன் பாடியது. போவோமா ஊர்கோலம்ல குஜிலியம் பாறையில பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. சோ காத்தோட காத்தா நம்ம அடுத்ததா இப்ப வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் எது அப்படின்னா மாப்பிள்ளை மீரான் தர்கா. ஸோ உள்ள நுழைஞ்சதுமே ஒரு செல்வ விநாயகர் கோயிலை பார்த்தோம்ல, அதுல இருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் அப்படியே டிராவல் பண்ணி வந்தோம்னா மாப்பிள்ளை மீரான் தர்கா இருக்கு. ரொம்ப எளிமையான தர்கா தான், பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுதுல்ல. ஸோ எல்லாரும் இறங்குங்க, தர்காக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்க இரண்டு அந்த அவுளியாக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய தக்னம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா இங்கே ஒரு அக்கா இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பெட்டிக்கடையிலேயே ஒரு அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டப்போ, அங்கே ஒரு கிணறு இருக்குது, இந்த கிணறுல போய் நீங்கள் உப்பை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் இதெல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நீங்களும் ஒரு கைப்பிடி அந்த உப்பை எடுத்து போட்டு உங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கரைச்சிடலாம். ஸோ சில விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஆன்மீக தலத்துலேயும் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா, அதுதான் இந்த கிணத்துக்குள்ள உப்புக்கல்ல போட்டதுமே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா காற்று நம்மளை ஒரு பக்கம் தள்ளிகிட்டே இருக்குது. இந்த பக்கம் அந்த தர்காவினுடைய இன்னும் சில பகுதிகள் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தின்ன வச்சுருக்காங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த இயற்கை அழகையும் கூட நம்ம ரசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் இங்கே நிறைய கோயில்கள் இருந்தாலும் பாருங்களேன் தர்காவும் இருக்குது. இன்னும் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் மயிலம்பட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணால் அங்கே பெரிய பாதுஷா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தர்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தர்காவும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்த ஒரு பாட்டி சொன்னாங்க. ஓகே, ஸோ இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ரொம்ப காற்று சிலுச்சிலு நடிக்கிறதுனால யாராவது போய் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பக்கம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப வெட்ட வழியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குன்றுகளை நம்மளால் ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் சோள காடு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டீ கடைகள்லையுமே சூடாக இந்த வெங்காய போண்டாவை வந்து போட்டு தராங்க. ஸோ வாங்க சாப்பிடலாம், ஏன்னா எல்லாருக்கும் லைட்டாக பசி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த வெங்காய போண்டா கூடவே ஒரு சட்னியும் தராங்க. இது இவங்களோட ஊரோட ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் போண்டாவும் சட்னியும் கிடைக்குமேமா, ஏமா ஊருட்டுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே, வந்ததுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிடணும் இல்லையா, சுற்றி மட்டும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா மனசு நிறைவாக இருக்கும், வயிறு நிறையணும் இல்லை. ஆளுக்கு ஒரு வெங்காய போண்டாவை வாங்குங்க, கொஞ்சம் சட்னியை தொட்டு சாப்பிடுங்க, அதை டேஸ்ட் பண்ணிகிட்டே நம்ம அடுத்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, தர்காவை பார்த்த சந்தோஷத்தோட ஒரு பாட்டு கேட்டுட்டு மீண்டும் நினைக்கலாமா? ஸ்டே டியூன்ட்.

0: கோயில்கள் சொல்லக்கூடிய பாரம்பரியம், இது எல்லாம் சேர்ந்து தான் குஜிலியம் பாறையை தனித்துவமாக மாற்றி காட்டுது. பெரிய நகரங்கள், பெரிய கட்டிடங்கள், பிரபலமான சுற்றுலா தலங்கள், இது மட்டும்தான் அழகு அப்படின்னு இல்லை, சில நேரங்களில் ஒரு மஞ்சள் நிற சூரியகாந்தி வயல், பக்கத்தில் தெரியக்கூடிய குட்டி மலை, சாலையோரம் நடந்து செல்லக்கூடிய ஆட்டு மந்தை, மாடு மேய்க்கும் ஒரு விவசாயி, ஒரு சின்ன கோயில், ஒரு தர்கா, ஒரு கிராமத்து டீ கடை, இது எல்லாம் சேர்ந்து தரக்கூடிய அனுபவம் கூட ஒரு உண்மையான பயணம் தான். ஸோ பயணம் முடிஞ்சாச்சு, இவ்வளோ நேரமும் நம்ம எங்கிருந்தோம், குஜிலியம் பாறை. ஸோ டிராவல் முடிஞ்சாச்சு, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகலாம். பட் இப்போ இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு குஜிலியம் பாறையை போய் ரசிச்சுட்டு வந்தது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸோட நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு டாடா பாபாய் சொல்லி கிளம்பிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே நிஷா, ஸ்டே டியூன்ட். நேரம் 10:30. இனி தொடர்வது கவிதையும் கானமும்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் கலந்த உள்ளம் கனிந்த காலை நல் வணக்கம். இது உங்கள் அபிமான FM ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூர். நேயர்கள் இனி கேட்கலாம் உங்கள் அபிமான கவிதையும் கானமும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் எனும் முண்டாசு கவியின் பட்டாசு வைர வரிகளை உங்கள் நினைவிற்கு தந்து இந்த இனிய தருணத்தில் உங்களோடு இணைகின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்துரு. காதலோடு அவள் கரம் கோர்த்து இதயவழி கவி பாடிய நாட்கள் நினைவில் நிலைக்க, தாகம் தவிர்க்கும் தடாகமாய் காதல் கீற்றாக என் வாழ்வில் வந்த ஒளி அவள். காணல் நீராய் காட்சி மாற்றம் பெற்று வானுலகு சென்றாயோ என்னவளே, உன்னை எங்கு தேடினும் யான் காணாது தோற்கின்றேன் இன்றும். ஊரார் உற்றாரே உரைக்கிறேன் கேளீர், உம் எல்லலால் எமக்கு கவலை இயலாது. நீரில்லாத மீனாய், நிலம் இல்லாத வேராய், நெருப்பை புசிக்கின்றேன், நெருஞ்சியில் படுக்கின்றேன், இன்னும் ஆழமாய் அவள் சுவாசம் தேடி.

கேட்ட பாட்டு நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி எழுதி இசையமைத்து பாடியது. போவோமா ஊர்கோலம்ல இவ்வளவு நேரமும் ஒரு சூப்பரான ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் குஜிலியம் பாறை. ஸோ திண்டுக்கல்லாம் அமைஞ்சிருக்க இந்த குஜிலியம் பாறை எவ்வளோ அழகாக சூப்பராக சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவாக என்ன நல்லா பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், லெஃப்டில் சூரியகாந்தி பூக்கள் சொல்லக்கூடிய விவசாயத்தோட அழகு. ஸோ இந்த பக்கம் ரைட்டில் பாருங்கள், மலைகள் சொல்லக்கூடிய இயற்கையோட அழகு. கொஞ்சம் நேராக பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் சொல்லக்கூடிய கிராமத்து வாழ்க்கை. ஸோ கொஞ்சம் பின்னாடி இப்போ தான் நம்ம கடந்து வந்தோம் மாப்பிள்ளை மீரான் தர்கா சொல்லக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை. பக்கத்துலேயே குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கோயில்கள், பெரிய

வானவீதிகளில் இசை மேகங்களை வர்ண ஜாலங்களாக தூவிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேயர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணம் உள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். மெல்லினங்கள் ஒன்றிணைந்த பெண்மையின் உருவகம், மல்லிகையின் வாசமும் மஞ்சத்தின் மந்தாரமும் கூட காதல் பண் இசைக்கும் கண்ணியானவள் என்னவள். காவிய வழிதனில் மேன்மையாக எடுத்து இயம்ப முற்படின் முத்தாய்ப்பான கண்கூடு அவள் காட்டும் காதலின் பிணைப்பு. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாள், ஏகாந்தமாய் இல்ல நலன் காப்பால், காலச்சக்கரம் சுழலச் சுழல ஞானத்தின் மீதேறி எம்மை ஆழ்வாள். எடையில்லா மென்மையின் இலக்கணம் அவள், இடையின அழகியலின் இலக்கியமும் அவளே. சிறப்புரைய அவள் பற்றி கவி புனைந்தால் காதலுக்கு கண்கூடு அவள், கசடர மொழிபவளும் அவளே. கருணையின் கீர்த்தி அவள், எம் காலத்தின் கட்டாயமும் அவளே. எம் காலத்தின் கட்டாயமும் அவளே.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணம் உள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான FM Rainbow கோயம்புத்தூர் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதையும் கானமும். பிரிவினும் கூடுகைக்கு ஆள் சேர்க்கும் நேர்காணல் இது. வம்புக்கு பட்டியலிட்ட எம் பெயர் நீக்க ஆற்றாமையை காரணித்து விளம்பும் எம் மடல் மனு இது. கண்ணீர் அனுபவத்தை அள்ளித் தெளிக்க

சிவப்பு கம்பளம் விரித்து பிரிவை பரிசளித்து வரவேற்க முயல்கிறது என் வாழ்க்கை. இயன்றவரை தடுக்க முயல்வதாக இருமாப்புடன் எதிர்த்து என் இதயம் நின்றாலும் காலம் போடும் கோலங்களில் நம் காதலின் பிரிவு மட்டும் தப்பிவிடுமா என்ன? உன் பிரிவால் செழுமை மலர்களை சுவைக்காத வண்டாக கானக அருவிதனில் கலந்திடா தென்றலாக அம்புலியை வடிக்க ஆர்வமில்லாத கவிஞனாக நான் மாற எனக்கு திறனில்லை, உடலில் திடமும் இல்லை. பிரிவு எனும் ஆயுதத்தால் இதயம் அறுத்து இரண்டாய் பிரித்து இன்னல் தர விளையும் நின் சூழ்ச்சிதான் புரிகிறது. எல்லாம் சரிதான், ஒரு பதில் மட்டும் சொல். உன் நினைவுகளை மட்டும் எந்த ஆயுதத்தால் எண்ணிலிருந்து கிழித்து அகற்ற இயலும் என? பிரிவு எனும் மைதானத்தில் பார்வையாளனாக கூட இருக்க விரும்பா என்னை, களம் காண முன்வர வேண்டி பிரிவிற்கான சாசனம் நீ எழுதுவது சரிதானா என் உயிரே?

இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். புரியாத புதிராய் மிளிர்ந்த காதலை புரிய வைக்க புத்துணர்வு கலந்து புதிய புரிதலுடன் புறப்பட்டதோர் இதயம். புதிரான அனுபவம் புதுமையுடன் கிடைத்தது. புத்துலகமாக பூத்த அவனது காதல் புரிதலுக்கு அவளுக்கு கடினமும் அல்ல. புரிந்து இருந்தும் புரியாதது போல நடனிக்கும் அவள் புரிந்து கொண்டு அவனகம் இணைய புரிதலுடன் வரும் நாள்தான் எப்பொழுதோ. புரியாமல் ஒருவேளை தமக்கு மட்டும் புதிர் நிலையில் அவன் காதல் பூத்துள்ளதோ என்னவோ. புரிய வைக்க முயற்சித்தால் அவளுக்கு புரிதல் வந்து புரிந்து கொள்வாளோ? புரியாத புதிரா காதல் என்ன? புரிகிறது புரிகிறது. புரிதலே இல்லாமல் புதிர் என எண்ணி அவள் புரியாத ஒன்றாய் கடந்து செல்கின்றாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கோவை வழங்கிய கவிதையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் வலம் வந்த கவிதைகளும் கானங்களும் கட்டாயம் உங்கள் இதயத்தில் நிறைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கின்றேன் என கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்துரு. நன்றி நேயர்களே.

0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய 3 டன் எடையுள்ள திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
0: நீர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில 11:02. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் தினமும் ஒவ்வொரு நேயர் இணைஞ்சு அவங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு கணக்கம்பாளையத்திலிருந்து ஜெயலட்சுமி நம்ம கூட இணைஞ்சு அவங்களுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே, எனக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அவங்களோட லிஸ்ட் சொல்ல போறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நானே ஜெயலட்சுமி சொல்லிட்டேன், இன்னொரு சொல்லுங்க.
3: திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் ஜெயலட்சுமி விஜயகுமார் பேசுறேங்க.
0: ஜெயலட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
3: நெசவு தொழிலுக்கு.
0: நெசவு? நீங்களும் விடிய காலையிலேயே ஆரம்பிச்சிருவீங்களா? இன்னைக்கு காலையில ஒரு நேயர்
3: கூப்பிட்டாங்க,
0: 5 மணிக்கு. நீங்களும் அதே 5 மணிக்கு? சூப்பர். எத்தனை வருஷமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ?
3: நாங்க 25 வருஷமா கேட்டுட்டு இருக்கேங்க.
0: 25 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க, சூப்பர். ஓகே, உங்களுக்கு எந்த ஷோ ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு எல்லா ஷோவுமே, உங்க நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்,
0: எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சரி ஜெயலட்சுமி, உங்களுடைய விருப்ப பாட்டு எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஓகேங்க. 16 வயதுல செந்தூர பூவே, கிழக்கே போகும் ரயில்ல தூரல் பூவரசந்து பூத்தாச்சு.
0: மௌன
3: ராகத்திலிருந்து சின்ன சின்ன குயில்,
0: சின்ன சின்ன வண்ண குயில். ஓகே,
3: வண்ண குயில், வண்ண குயில்ங்க. ராஜபாறையிலிருந்து அந்தி மலை பொழிகிறது. அப்புறம் தூரல் நின்னு போச்சுல இருந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி, அந்த பாடல்.
0: ஓகே, இந்த 5 பாட்டு
3: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து பாரதி ராஜா சாரு, பாக்கியராஜ் சாரு, ஜானகி அம்மாளுக்கு சமர்ப்பணம் செய்யறேன்.
0: ஓகேங்க. ஜெயலட்சுமி கணக்கம்பாளையத்துல இருந்து அவங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க, நாம கேட்கலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில கணக்கம்பாளையத்திலிருந்து ஜெயலட்சுமி அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டாங்க, தொடர்ந்து அவங்களுடைய பாடல்களை கேட்கலாம்.

இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கணக்கம்பாளையத்துல இருந்து ஜெயலட்சுமி அவங்களுடைய விருப்ப பாடல்களை தெரிவிச்சாங்க. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்றைய நேயர் நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜை நீங்க வாட்ஸ்அப்ல இப்ப அனுப்பலாம், இல்ல அப்படின்னா கடிதங்கள் மூலமாகவும் நீங்க தெரிவிக்கலாம். தொடர்ந்து ஜெயலட்சுமியினுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாமா?

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: 11:30 FM Rainbow 103 கோவையில் நாம இனி கேட்கலாம் Rainbow Classics. Rainbow Classics நிகழ்ச்சியில நல்ல ஓல்டன் கோல்டன் ஹிட்ஸ் எல்லாத்தையுமே நாம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில நிகழ்ச்சியின் முதல் பாட்டு

பார்த்தேன் சிரித்தேன். இந்த பாட்டு வந்து வீர அபிமன்யு படத்திலிருந்து தான் இந்த பாட்டு கேட்டோம். 1965 வெளியே வந்த இந்த படம் மதுசூதன ராவ், வி மதுசூதன ராவோடைய டைரக்ஷனில் இந்த படம். மகாபாரதத்தில்

வரக்கூடிய அபிமன்யுனுடைய கதை. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஜெமினி கணேசன் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இது கூட இன்னும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தெலுங்கில் மறுபடியுமே ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. இப்போ கேட்ட இந்த பாட்டு பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். ஆனால் இதில் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, தேன் தேன் தேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 65 முறை இந்த பாடல்களில் ஒவ்வொரு வார்த்தையினுடைய முடிவுலையுமே தேன் தேன் பார்த்தேன் சிரித்தேன் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இது வந்து கம்பர்கிட்டிருந்து இன்ஸ்பயராய் வந்தது அப்படின்னு கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. கண்ணதாசனே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. கம்பராமாயணத்தில் நிறைய இடத்துல அந்த சஃபிக்ஸ் வந்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி கம்பர் அமைச்சிருப்பாரு. அதில் ஒரே ஒரு விஷயம், அதே தேன் தேன் வர்றது, ஆலவாய் கரும்பின் தேன், அரிதலை பாழை தேன். அவங்க வந்து தேனும் தேனும் அப்படின்னு போட்டிருப்பார். ஆலைவாய் கரும்பின் தேனும், அரிதலை பாழை தேனும், சோலைவாய் கனியின் தேனும் அப்படின்னு வரும். அதைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த பாட்டு பார்த்தேன் சிரித்தேன் எல்லாத்துலேயுமே தேன் தேன் வர மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. எவ்வளோ ஒரு அழகான பாடல் இல்லையா? ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து முழுசா டைரக்டர் ஏ காசிலிங்கம் எழுதினது தான். ஆனாலும் அதுல சின்ன சின்ன அந்த காமெடி போர்ஷன்ஸ் மட்டும் சங்கர் ஜெய் சோமு அவர் எழுதின படம். இந்த படத்துல முக்கியமான ரோல் பார்த்தோம்னா எஸ் ஏ அசோகன், அவர் பசுபதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் கூட லீலாவதி, சி வசந்தா, கே விஜயன் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. 1965 வெளியே வந்த இந்த படம், நாம கேட்ட இந்த பாட்டு என்ன பார்வை சிறகடிக்குது, டி எம் சவுந்தரராஜன் பாடினது, பாடல்களை எழுதினது பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு, இசை ஆர் சுதர்சனம். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

கேட்டு பாட்டு கார்த்திகை தீபம் படத்திற்காக 1965 இந்த படம் வெளியே வந்தது. ஏ காசலிங்கம் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்துச்சு. கூட ப்ரொடக்ஷனும் அவரும் கூட பி மார்க்கண்டே என்ற ரெண்டு பேரும்

லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற பாட்டு நம்ம கேட்டோம். இது என்ன போடோம்னு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 1966 வெளிவந்த அன்பே வா திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாட்டு. ஏ சி திருலோக் சந்தர் உடைய இயக்கத்தில் இந்த படம் வெளியே வந்தது. என் ஜி ராம

சந்திரன், சரோஜா தேவி, எஸ் ஏ அசோகன், நாகேஷ், டி ஆர் ராமச்சந்திரன், மனோரமா, டி பி முத்துலக்ஷ்மி இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்த பாட்டு வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அப்படின்னா இந்த பாட்டு தான் கட்டாயமா. அவ்வளவு ஃபேமஸான பாட்டு. இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா பி சுஷீலாமா பாடின பாட்டு. பாடல் ஆசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

கேட்ட பாட்டு செல்வமகள் படத்திற்காக 1967 இந்த படம் வெளியே வந்துச்சு. கே வி ஸ்ரீனிவாசுடைய இயக்கத்தில் இந்த படத்தில் ஜெய்சங்கர், ராஜஸ்ரீ, ஸ்ரீகாந்த், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், வி எஸ் ராகவன் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் நாம் கேட்ட இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வடிவுக்கு வளைகாப்பு படத்திற்காக.

0: விகலாகமும் என்றும் உனது அடிமையல்ல.
1: நாகமே, நச்சரவமே, நல்ல பாம்பு, படநடுங்கு வலிமையுடையோய், பாட்டுக்கு தலையசைக்கும் குணமுடையோய், எங்கு வந்தாய்?
2: இசை கேட்டு

கேட்ட பாட்டு கைதி கண்ணாயிரம் படத்திற்காக இந்த பாட்டு கேட்டோம். 1960 வெளிவந்த இந்த படம் டி ஆர் சுந்தரம் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்துச்சு. ஏஎஸ்ஏ சாமியினுடைய இயக்கத்தில் ஆர் எஸ் மனோகரன் ராஜசுலோச்சனா நடிச்சிருந்தாங்க. 1959 ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, அதனுடைய ரீமேக் தான் இந்த படம். அதே மாதிரி இந்த பாட்டும் கூட மேத்தி மேத்தி பட்டோன்சே பாட்டோன்சே அப்படின்னு வரும், அதனுடைய தான் கொஞ்சி கொஞ்சி பேசி அப்படிங்கிறது. கே வி மகாதேவனுடைய இசையில் இந்த பாட்டு, பாடலாசிரியர் ஏ மருதகாசி, இத பாடினது பி சுஷீலா. இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது ஆர்ஜே மேஸ்ரீ. நன்றி நேர்களே.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்லே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: இப்ப வந்து யோகா அவேர்னஸ்க்கு வருவோம். இப்ப வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அதை. யோகிக்க குருவா நீங்க சொல்லுங்க, எல்லாருக்குமே தெரியும் எப்படி நல்லா வச்சுக்கணும் உடம்பு தெரியும். அதனால யோகாவை நாடி வராங்கன்னு கரெக்டா? அது
2: முன்னாடி விட இப்ப ஜாஸ்தி தாங்க
1: இருக்கு இல்லையா?
2: நல்லா அவேர்னஸ் இருக்கு, எல்லாருக்கும் வந்து அவங்கள பாத்துக்கணும், குடும்பத்தை நல்லா
1: பாத்துக்கணும்னு இருக்கு.
2: இருக்கு அவேர்னஸ் நிறைய ஜாஸ்தியா இருக்கு. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து விசா, டூரிஸ்ட் விசாவா வரதே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக தாங்க.
1: ஆமா, வெல்னஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க, ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ், யோகிக் வெல்னஸ், ஏதோ ஒன்று அதுக்காக வராங்க. சரி, ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இல்லை இல்லையா? 10 இயர்ஸ்
2: காலங்காலமாக இருக்குங்க.
1: அவேர்னஸ் அவேர்னஸ் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எந்த காலத்துலையும் இருந்தது இல்லை. அத்த மொத்தமாக மக்களுக்கு, ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்குமே அவேர்னஸ் வந்து வராங்க அப்படிங்கிறது இப்போ இப்போ சமீபத்தில் தான் நீங்கள் சொல்லாமா?
2: இல்லைங்க, ஒவ்வொரு காலத்துலயும் இருந்திருக்கு.
1: இருந்திருக்கா?
2: இல்லாம இவ்வளவு புக்ஸ் வந்திருக்காது.
1: இல்லாம போயிருக்கு.
2: இல்ல, இருந்திருக்கறனால தான் இவ்வளவு புக்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு.
1: கரெக்ட், அது ரைட். இல்ல, இருந்துட்டே இருந்தா இருந்திருக்கணுமே, நடுவுல எங்க யாருக்குமே இல்லையே. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றதுக்கு, யோகா பத்தி சொல்றதுக்கு யாருமே இல்லையே. அவங்க அவங்களுக்குள்ளதான இருந்தது.
2: நம்மளோட
1: இத்தனை ரீச் அவுட் பண்ண
2: ட்ரெடிஷன்லயே கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ட்ரெடிஷன்ல ஒரு மித்தா, ஒரு பிராக்டிஸா கொண்டு வந்தாங்க, கொண்டு
1: வந்தாங்க. சொல்றீங்க நீங்க, நமக்குள்ள இருக்கு.
2: ரொம்ப சாமி கும்பிடுங்க,
1: விழுந்து கும்பிடுறோம், எல்லாமே
2: சாமி. ஒரு டிசிப்ளின் தானே, வே ஆஃப் லைஃப் தானே, எது இது டிசிப்ளின் தான். யோகா
1: பேர் மட்டும் வைக்கல இல்லையா?
2: யோகான்னு பேர் வச்சுட்டாங்களே. கியூரியாசிட்டி நிறைய வருதுங்க. வியாதி எந்த காலத்துல இல்லன்னு கிடையாது. வியாதிக்கான ரிசர்ச் நிறைய இந்த காலத்துல நடக்குது, அந்த காலத்துலயும் நடந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளவு வாஸ்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறத ரீச் பண்றதுக்கான டெக்னாலஜி அப்பவுமே பாத்தீங்க. டெலிபதி பண்ணீங்க, ரேடியோல வேவ்ஸ், சீக் ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது நம்ம மைண்ட்ல இருக்கிறதுனால தானே செயல்படுத்த முடியுது. பிரம்மாண்டமா இருக்க போகுது அது பாருங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மனித குலம்னால கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியும், சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிற மனுஷனை காமிங்க,
1: ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடறோம் இல்லையா? அந்த காலத்துல கற்கால மனிதன் மாதிரி யாருமே இல்லையே. ஒவ்வொரு காலத்துலயும் மாறிட்டே தான் வரான். எல்லாமே விஷயங்கள், அவனை சார்ந்த விஷயங்கள், அவனோட யோசனை, தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு இல்லையா? விதவிதமா மாறுது. நீங்க சொல்ற மாதிரி நல்ல வழியில போனா நல்லது, சமுதாயத்துக்கு நன்மைங்கிறத ஒரே இதான் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. எல்லாருமே யூனிவர்ஸ்ல நன்மையை மட்டுமே, அதை பத்தி மட்டுமே சிந்திக்கணும்.
2: கண்டிப்பா
1: அதை நோக்கிதான் நம்ம போகணும், வேற ஒண்ணுமே இல்லை இல்லையா? லைஃப்ல
2: குழந்தைங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, பெரியவங்கனாலதான் சொல்லி தர முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப அதுக்கான நாலேஜ் இருக்கு, அதுக்கான டைம் கன்சியூம் பண்ணிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து நாலேஜ் எடுத்துக்கணும். அதுல ரொம்ப பொறுமை வேணும் குழந்தைங்களுக்கு, அந்த பொறுமையை மட்டும் வளர்த்துக்கோங்க, நாலேஜ் ஈஸியா வந்துடும். பேஷண்ட் தான், பேஷண்டா கவனிக்கணும், கவனிக்க கவனிக்க எங்க உங்களுக்கு வந்து அதுக்கான தருணம் கிடைக்குதோ அப்ப உலகத்துக்கு சொல்லுங்க, நல்ல விஷயத்த பரப்புங்க.
1: இப்ப ரிஸ்க்லெஸ்ஸா இருக்குல்ல குழந்தைங்களோ, இல்லை பார்க்குறவங்க நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ் இருக்காங்க.

0: அது காரணம் என்ன? ஏதோ ஒரு ரீசன் இருக்கா
1: பிடிப்பு
0: அதுக்கு?
1: தாங்க. நம்ம லைஃப் வந்து போரிங்காக கொண்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இதே பண்ணுமா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணிவிட்டு ஸ்கூலில் அனுப்பிச்சுட்டு. இப்போ விமனாக
0: இப்போ
1: நான்
0: சாய்ஸ்
1: சொல்கிறேன்,
0: இல்லையே உங்களுக்கு.
1: ஏன் என்ன சாய்ஸ் இல்லைங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம சாய்ஸ் தான். இப்போ குழந்தை வேணுங்கிறது சாய்ஸ் ஆயிடுச்சு,
0: கரெக்ட்.
1: கம்பல்ஷன்லாம் கிடையாதுங்க, சாய்ஸ் தான்.
0: ஓ, நீங்கள் எல்லாத்துக்குமே சாய்ஸ் சொல்லிடுறீங்க.
1: எல்லாமே சாய்ஸ்
0: நான்
1: தான்.
0: அப்படி சொல்லலை. நான் வந்து ஒரு குடும்பம்னு வந்துட்டா அவங்களுக்கு அந்த காலையில் எழுந்து சமைக்கணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறது அன்றாட கடமை ஆயிடுது
1: அவங்க
0: இல்லையா?
1: லீவ் எடுத்து 2 நாள் போகலாமே.
0: வா, அப்படி சொல்கிறீங்க.
1: நீங்கள் லீவ்
0: ஓ
1: எடுத்துட்டு போகலாமே
0: ஓ,
1: 2 நாள்.
0: அதை சொல்கிறீங்க, அந்த
1: ஆனால்
0: மொனாட்டரியை பிரேக் பண்ண சொல்கிறீங்க இல்லையா?
1: நான் என் பர்சனலாக சொல்கிறேன், ஐயோ குழந்தைங்க சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா, அதில் மைண்ட் செட் இருக்கு. அப்போ அதை நீங்கள் ஜாலியாக பண்ணிட்டு போயிடலாம்.
0: ஆனால் அது மாட்டாங்கல்ல, அம்மாக்களுடைய மனசு வந்து அப்படி தான் இருக்கும். ஐயோ, கில்ட் வேறு வந்துடும், பண்ண மாட்டேனே இன்னைக்கு, இன்னைக்கு இது செய்ய மாட்டேனே, இன்னைக்கு குழந்தைக்கு அது செய்யலையே, இது செய்யலையே, கணவருக்கு இது செய்யலையே, அந்த கில்ட் வந்து தானாக வந்துடும். ஒரு குடும்பம்னா அதுதான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுறணும் இல்லையா? அன்னைக்கு 2 நாள் தான்
1: விடாதீங்க,
0: பண்ணாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி.
1: பிடிச்சதை பண்ணுங்க. உங்கள் குழந்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பிடிக்க எப்படி பிடிக்காமல் போங்க. நம்ம குழந்தைங்க நம்ம கணவரை பிடிச்சி தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய சாய்ஸ் இந்த சமுதாயத்திலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த சமுதாயத்தில்.
0: ஆமாம்,
1: அப்போ அந்த சாய்ஸும் நம்மளுக்கு இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். குழந்தைங்களோட சேர்த்து ஊர் சுற்றுங்க, என்ஜாய் பண்ணுங்க, எல்லா ரைடுக்கும் போங்க, எல்லா உலகத்தையும் சுற்றி பாருங்க. இந்த உலகத்தை நம்மளால எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாச்சும் கவர் பண்ண முடியாது ஒரு லைஃப்லைங்க.
0: கரெக்ட்.
1: நம்ம ரூம்குள்ளாரே இருந்து சின்னதாக இது போதும் இது போதும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தேவையானது பேலன்ஸ் ஆயிடுச்சா, அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கணும். குழந்தைங்களும் இருப்பாங்க, எல்லாரும் தான் இருப்பாங்க. எல்லாரும் இல்லாமல் நீங்கள் தனியாக எப்படி வாழ முடியும்? காட்டுக்குள்ளே போய் அப்படியும் மரம் வேணும், செடி வேணும், சாப்பாடு வேணும், தண்ணி வேணும். ஸோ வி ஆர் ஆல் டிபெண்ட். இந்த டிபெண்டன்சியில் தான் ஃப்ரீடமே இருக்குது.
0: டிபெண்டன்சியில் ஃப்ரீடம்னு சொல்கிறீங்க இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான தாட்டு தான்.
1: டிபெண்ட்டாக தான் நம்ம இருக்கோங்க, அதுதான் கனெக்டட் ஜாயினா.
0: யாரோ ஒருத்தர சார்ந்து தான் இருக்க முடியும் இல்லையா? லைஃப் அப்படி தான் இருக்கு.
1: இப்போ கையை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா, இந்த விரலை மட்டும் கட் பண்ணிட்டா இது இயங்காது, ஆனால் உடம்பு இயங்கிட்டு தானே இருக்கு. அதுதான் சிருஷ்டி. சிருஷ்டியில் நம்ம ஒரு டஸ்ட்டு தான், தூக்கி வீசிட்டோம்னா இந்த சிருஷ்டி இயங்காமல் போகிறது இல்லையே. நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா உலகம் இல்லை, கண்ணை திறந்தீங்கன்னா தான் உலகம். உங்கள் மூலியமாக தான் இந்த உலகத்தை பார்க்குறீங்க. இந்த யூனிவர்ஸோட சென்டர் எதுங்க?
0: நம்ம மனசு தான் சொல்கிறீங்களா?
1: நம்ம தான். ஆமாம், நம்ம இருந்தால் தானே பார்க்க முடியுதுங்க, நாலேஜ் கெயின் பண்ண முடியுது. நம்ம இல்லைன்னா இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம்.
0: பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான FM ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவர்கள்.
1: இப்ப திவ்யாக்கு வந்து மத்தவங்களுக்கெல்லாம் நல்லது சொன்னீங்க, உங்களோட தாட்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுத்தீங்க, நிறைய உங்களோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி, திவ்யாக்கு மார்னிங் எழுந்த உடனே செய்யறது என்ன?
2: மார்னிங் எழுந்த உடனே காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு குளிச்சிருவாங்க நம்ம ஃபர்ஸ்ட். ஏன்னா இட் இஸ் அ டெட், டெட்ல இருந்து பிறக்கிறோம், ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி
1: ஒவ்வொரு குளிக்கிறது. ஓகே,
2: தண்ணி ரெண்டு சொம்பாவது ஊத்திடணும்.
1: அதுதான் உங்களோட ஒரு
2: ஃப்ளோ எனர்ஜியா இருக்கிறதுக்காக தண்ணியோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்கிறோம். அப்புறம்
1: என்ன சொல்வீங்க
2: எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுங்கறதாங்க?
1: அதுதான்
2: நான் வந்து இன்னைக்கு சந்தோஷமா எந்திரிச்சிருக்கேன், அந்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் பகிரணும். அதனால எனக்கு கிளாஸ் மிஸ் பண்றது பிடிக்காதுங்க, பிடிக்காதுன்னு இல்ல, யாருக்காவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், ஃபீல் குட். யா, ஐ ஃபீல் குட்.
1: இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 3. உங்களுக்கு கத்துக்கிறது பிடிக்குமா, சொல்லி தரது பிடிக்குமா?
2: ரெண்டுமே.
1: ரைட், ஓகே. உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க யாருக்காவது கொடுக்க விரும்புறீங்களா? அதுல உங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்களேன்.
2: அப்படியெல்லாம் எல்லாருமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தாங்க. லேர்ன் பண்ணணும்னு வந்துட்டாங்க இல்லைங்களா, அப்போவே அவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். அது கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணும் அந்த தருணத்தில் அவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான், கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டா போதும்.
1: சரி, ஒரு யோகா குரு, யோகா ஆர்ட் ஸ்டுடியோ வச்சிருக்கிற ஒரு யோகிக் பர்சனாலிட்டி திவ்யா குஹப்ரியனை சந்தோஷப்படுத்தக்கூடிய, சிரிக்க வைக்கக்கூடிய, ஸ்மைல் பண்ணக்கூடிய இந்த விஷயந்தான் அப்படின்னா டக்குன்னு நான் பார்த்தோன்னே ஸ்மைல். இப்போ நீங்கள் பேசும்போதே ஸ்மைல் பண்ணீங்க, அதெல்லாம் கிடையாது. நான் இந்த விஷயத்தை பார்த்தா, இவரை பார்த்தா, இல்லை இவங்களை பார்த்தா, இதை பார்த்தா ஸ்மைல் பண்ணுவேன், என்ன அறியாமல் சிரிப்பேன். என்ன விஷயம் அது?
2: என்ன விஷயம்? எல்லாத்தோட சிரிப்பு தாங்க.
1: எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்துடும் சிரிப்பு, அதுதான்
2: எனக்கு வந்து
1: இன்ஃபெக்ஷியஸ் இல்லையா அது.
2: ஆமாம், சோகமாக பார்க்கறதுக்கு பிடிக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. பேட் நியூஸஸ்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதிகமாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸாகவே இருக்க மாட்டேன், நிறைய பேட் நியூஸஸாக வரனால. ஆனால் ஹாப்பியான காமெடி ஃபிலிம்ஸ், காமெடியாக இருக்கிற விஷயம்
1: அதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா?
2: ஆமாம்,

0: நீங்கள் எமிட் பண்ணக்கூடிய அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸு, ஒவ்வொன்றையும் கற்றுக்கிறேன், புதுசாக கற்றுக்கிறேன், இல்லை புதுசாக ஒரு செயலை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பரவச நிலையே வந்துடும்.
1: ஓ, அது வெளியிலையும் வெளிப்படும் இல்லையா? ரைட்,
0: ஆ,
1: வெரி
0: வெளியே
1: நைஸ்.
0: வெளிப்பட்டு இருக்கும்.
1: சரி, வந்து திவ்யாவுக்கு வந்து சினிமா பார்க்க பிடிக்குமா?
0: எல்லாமே பார்க்க பிடிக்கும்,
1: எல்லாம் பிடிக்குமா?
0: எல்லாமே பிடிக்கும்.
1: பாட்டெல்லாம் கேட்பீங்களா?
0: கேட்பேங்க.
1: இப்போ தான் உங்களுக்கு போடணும் பாட்டு. இப்போ
0: இப்படி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
1: ஆமாம், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள் பாப்பா. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இது டெய்லி கேட்பேன். டெய்லி கேட்க வேண்டாம், மனசில் அப்படி ஓடிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று சொல்லுங்கள், இப்போ
0: இது
1: போடணுமே.
0: இதுதான் ரொம்ப கஷ்டமான கேள்விங்க, சாய்ஸ்
1: ஆமாம்,
0: கொடுக்கறது.
1: ஏன்னா அதெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட், இது எங்கள் சப்ஜெக்ட், அதனால தான் இந்த கேள்வி.
0: இப்போ ஞாபகம் வந்துருச்சுங்க, எட்டித்தோடும் வயது இது.
1: ஆ சரி, அதை போட்டுருவோம், அது ரொம்ப
0: அந்த
1: பிடிக்கும்.
0: அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராவலாக இருக்கும். அதில் ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். வெட்டுக்கத்தி போல் இருக்கும் அதிசயம் என்றால் ரெண்டு பக்கம் கூர் இருக்கும், கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனையே நம்ம, அது மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ஒவ்வொரு மீனிங். ஆக்சுவலாக எல்லா பாட்டும் சூப்பருங்க, ஒரு கிரியேட்டர்னால சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கக்கூடிய பாடல்கள், லவ் சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்டட் வித் நேச்சர்ஸ். ஸோ அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு அப்படி தான் இருக்கும் எனக்கு ஃபீல் பண்ணாலே.
1: இல்லை, இப்போ உங்களோட தாட் ப்ராசஸ்ல அந்த மாதிரி பாட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாமா இல்லையா?
0: எல்லா பாட்டும் நல்லா இருக்கு, கேட்க கேட்க இனிமையா இருக்கு, சந்தோஷமான பாட்டு. சோகம், சோகத்திலயுமே நல்ல ஒரு பாட்டெல்லாம் அதுல ஒரு தத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்பில்ட்டா பாடகர்களோ பாடல் இயக்கம் பண்றவங்களோ இன்பில்ட்டாவே ஒரு யோக பயணத்துலதான் இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுவேன் பாட்டு கேட்கும் போதெல்லாம்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
2: குழந்தைங்களுக்கெல்லாம் ஓகே, வளர்ற இளம் பருவம் ஓகே, அப்புறம் வந்து பெண்கள், திருமணமான பெண்கள், திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் ரைட்டு. இந்த மெனோபாஸ் ஆகிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்களேன். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியே பெண்களுக்கான நிகழ்ச்சி, அவங்கள பற்றி நம்ம பேசலைன்னா எப்படி சொல்லுங்களேன்.
3: மெனபோஸ், இப்போது வந்து மெனபோஸுங்கிறது அதிகமாக பேசப்பட ஒரு இதாகிடுச்சு. எல்லா அந்த ஸ்டேஜஸ் அடல்ட் விமன்ஸ்லேயே வந்து இது இந்த 40-60 வயசுக்குள்ளே கடக்கிறது வந்து ஜாஸ்தி. இவங்க தான் ஒர்க்கிங் செக்டர்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க. அவங்க உடம்ப பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆக்டிவாக இருங்க. இந்த மெனபோஸ் ஸ்டேஜுங்கிறது முதல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கடந்து போயிட்டாங்க. எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கம்ப்ளைண்ட் பண்ணது மாதிரி எனக்கு தெரியல. கடந்து போனாங்க, ஏன்னா ஆரோக்கியமான ஒரு லைஃப், மொபைலைஸ்டாக இருந்தாங்க. நடக்கணும், கடைக்கு போகிறதுனாலே நடக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால. இப்போ ஏன் அது இதாகிடுச்சுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ரொட்டீன்ஸு ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் இல்லைங்களா. அந்த ரொட்டீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சு இதே வேலை, சண்டே தான் லீவு, படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இல்லாமல் ஏழு நாளுமே அந்த கரெக்டான ரொட்டீன் உங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி சூழ்நிலையை கிரியேட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் உடம்பு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். உடம்பு எப்போவுமே நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதைத்தான் அவுட்புட்டாகவே கொடுக்கும். கம்ப்யூட்டரும் அப்படித்தான், எல்லாமே இப்போ ரெக்கார்ட் பண்ணுற சிஸ்டமும் அப்படித்தான். ஸோ நாங்கள் நீங்கள் மைண்டில் நல்ல இன்புட் கொடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த நம்ம ட்ரெடிஷன்லே இருக்கு இல்லைங்களா, சாமி கும்புறது, இது பண்ணுறது எதுக்காக, எல்லாத்தோட நன்மைக்காகத்தான் நம்ம பண்ணுறோம், குடும்பத்தோட நன்மைக்கு எல்லா. அப்போ நன்மையாக தானே அந்த நாள் போகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி தான் கடக்குறீங்கன்னா ஏதாவது இஷ்யூ வருங்களா. என்னமோ இப்போ நிறைய நம்மளுக்கு கம்ஃபர்ட்ஸ் இருக்குது விமென்ஸுக்கு. அந்த காலத்தில் மாதிரி நம்ம தனியாக இருக்கணும், மாதவிடாய் காலத்துல எல்லாம் ஒரு
2: சைடு.
3: இப்போ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கறனா ரெஸ்ட் எடுக்கலாம், வேலைக்கு போனால் வேலைக்கு போகலாம், மறுபடியும் உங்கள் சாய்ஸ் தான். லாஸ் ஆஃப் பே எல்லாம் வரத்தா செய்யும். நீங்க பணத்து மேல நாட்டம் வச்சீங்கன்னா ஏதோ ஒண்ணு இழந்துதானே ஒண்ணு எடுக்க முடியும். சோ அது ஹெல்தி மைண்ட் செட் கொண்டு வாங்க. நீங்க பண்ற வேலை தான், நீங்க மாத்தியெல்லாம் நான் பண்ண சொல்லல, ஆனா அதை பிடிச்சு இன்பமா பண்ணா இருக்கு. ஆனா முயற்சி எடுத்துட்டே இருங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, சின்ன சொல்யூஷன் தான், பிசிக்கல் மைண்ட் பிரீத்தை கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க. எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா டயர்டாக்குறது தான். மன உளைச்சல் கொடுத்து கொடுத்து உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகும். காய்ச்சல் வரணும்னு நினச்சா வந்துடும், யூ கேன் மேனிஃபெஸ்ட். வியாதி வரணும்னு நினச்சா, நீங்கள் ஏதாவது கவலை, ரொம்ப கோபம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ஆர்கன் டிஃபெக்ட் ஆகிட்ருக்கும். அது எமோஷ்னல்ஸாலும் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது.
2: நோய்க்கு இடம்

0: உடல் தான் இல்ல. அவங்க சொன்ன மாதிரி அவையார்
1: நோயா நம்ம பிறக்கல, சில
0: சொன்ன
1: பேர்த்து தவிர டிஃபார்மிட்டி தான். நான் நோயின்னு சொல்ல மாட்டேன்,
0: இல்ல
1: அது சில
0: அதையே தான்
1: டிஃபார்ம்.
0: சொல்றேன். எல்லாம் இதெல்லாத்தையும் தான் நோயின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க.
1: ஆமா,
0: நம்ம தாட் ப்ராசஸ் தப்பா நினைச்சோம்னா அதுதான் ஒரு ஒண்ணு நீங்க சொன்னீங்க இல்லையா.
1: நம்ம பிறக்கும் போது ஆரோக்கியமா பிறந்திருக்கோம், ஆரோக்கியமான வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிக்கணும், ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் இந்த எண்ணத்தோட பயணிக்கும் போது. இப்போ நீங்க ஒரு 6 மாசம் பயணிங்க, கூட சேர்ந்து எல்லாரும் வருவாங்க, உங்க குடும்பம் வருவாங்க. ஏன்னா விமென் தான் சொன்ன மாதிரி.

0: எண்ணத்தோடு பயணிக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் பயணிங்க, கூட சேர்ந்து எல்லோரும் வருவாங்க, உங்கள் குடும்பம் வருவாங்க. ஏன்னா விமன் தான் சொன்ன மாதிரி, விமன் எம்பவர்மெண்ட் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு தான், நீங்கள் கொடுக்குற இன்புட்டு தான், எங்கேருந்து வருது, உங்கள் நாலேஜ்லேருந்து. குழந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வளருது.
1: ஆமா,
0: ஹஸ்பண்ட் நீங்கள் போடுறது தான் சாப்பிட்றாங்க, நீங்கள் துவைச்ச துணியை தான் உடுத்துறாங்க, நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சாதான் வீடு. அப்போது எவ்வளோ இன்புட் நம்ம கொடுக்குறோம், அப்போ எவ்வளோ அந்த வேலையை ரொம்ப ஹாப்பியாக செய்யணும். ஏன்னா
1: எல்லா விஷயத்துக்குமான இன்புட் நீங்க சொல்றது, ஹோல் ஹோல் லைஃப்கான இன்புட்ஸ் இல்லையா அது.
0: வேலைக்கும் போய் வீட்டையும் மேனேஜ் பண்ற விமென்ஸ் ஜாஸ்தி, அது சாதாரண விஷயமா, மல்டி டாஸ்கிங்னு சொல்றாங்க இப்போ.
1: ஆமா.
0: ஸோ ஏன் நீங்க இதை விட்டுட்டு இன்னும் இந்த வேலையை மட்டும் பார்க்கலாம், ஆனா ஏன் மனசு ஒத்துக்குதா? விமனோட கேரக்டரே அப்படிதாங்க, இன்பில்ட்டா எல்லாத்தையும் பாத்துக்கணும், அரவணைக்கணுங்கிற ஒரு
1: எப்படியா
0: உன்னதமான,
1: பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு, எப்படியா பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம்
0: அது இன்னும்
1: அப்படின்னு.
0: கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்ணா போதும்.
1: கரெக்ட்,
0: உங்க
1: தேங்க்யூ.
0: டைம் 24/7 தானே,
1: ஆமா.
0: அந்த டைம் மேனேஜ் பண்ணுங்க. முடிக்கிற வரையும் முடிக்கலாம், அடுத்தது அடுத்த நாள் எந்திரிச்சோம்னா பாத்துக்கலாம், அவ்வளவுதான்.
1: ரைட்டு.
0: எந்திரிச்சோம்னா பாத்துக்கோங்க.
1: சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம லேடிஸ்க்கு நீங்க சொல்லிட்டீங்க, பொதுவா பெண்கள் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணும்,
0: உணவு கொஞ்சம்
1: அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு.
0: எக்ஸசைஸ் பண்ணுங்க, ப்ராக்டிசஸ் வந்து பண்ணுங்க, மெடிடேஷன்ஸ், இது எல்லாமே குரூப் ப்ராக்டிஸ் தான். உங்கள் மைண்ட் வந்து ஆக்குப்பைடாகவே இருக்கும், அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க, எல்லாமே ஆஸ் அ விமனாக நம்ம ஜென்ரலாகவே அது பண்ணிட்டு தான் இருக்கோம். அது இன்னும் மேம்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டே இருங்க.
1: வெரி நைஸ்.
0: இதுக்காக நம்ம இது பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நாளும், ஏன்னா சண்டேயும் கூட நம்ம சமைக்கிறோங்க.
1: ஆமா,
0: இப்போதான்
1: லீவே கிடையாது அதுக்கெல்லாம், வயிறுக்கு லீவ் கிடையாது, அதனால நமக்கும் லீவ் கிடையாது.
0: இல்ல, வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அதே வேலை பார்க்கணும் இல்லைங்க.
1: கரெக்ட்.
0: ஸோ கன்சிஸ்டண்டா வேலை பார்க்குறோம், எல்லாமே பண்றோம். இதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா பிடிச்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, ஈஸியாக பண்ணலாம். ஆனால் 1 மணி நேரம் உங்களுக்கான ஒரு சின்ன தருணம் ஏற்படுத்திக்கோங்க. எதுக்காகன்னா, எல்லா நேரம் உங்கள் நேரம் தான், நான் அதை மாற்றிலாம் சொல்லலை, உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. பயிற்சி பண்ணாமல் வராது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக வளருங்க, சந்தோஷமாக இருக்கிறக்கே பயிற்சி பண்ணணும்.
1: ஆமாம்.
0: ஏன்னா இப்போ எல்லாருமே அப்படி மாற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆகணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும், இது படி படி படி.
1: அந்த வார்த்தை கேட்டால் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லையா?
0: இல்லை, குழந்தையிலேருந்து சொல்கிறேன்.
1: அதுதான் அதை சொல்லி சொல்லி அதுங்க குழந்தைங்களே சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற வார்த்தை, டென்ஷனுங்கிற வார்த்தை, இது எல்லாமே ஜாஸ்தி.
0: ஆமாம், தலை வலிக்குது, டென்ஷனு, எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, உளுந்துட்டேன், கால் வலிக்குது, இதெல்லாம் குழந்தைங்கிட்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், உங்கள் வேலையை அவங்க சரிபாதியாக எடுத்துப்பாங்க, எல்லாருமே செய்வாங்க.
1: இப்போ வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து யோகா டீச்சர், இப்போ ஒருத்தருக்கு யோகா குருன்னு சொல்லக்கூடிய யோகா டீச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கூலோட கரிக்குலம்லேயே அது வந்துடுது, அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா?
0: இன்னும் கரிக்குலம்ல எல்லாம் வரலைங்க, அது கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாலாம் இல்லை, வீக்லி 1 கிளாஸ் கேம்ஸ் பீரியட் மாதிரி.
1: அப்படிதான் இருக்கா?
0: ஆமாங்க.
1: சில ஸ்கூல்ஸ்ல அது குழந்திருக்காங்கன்னு சொல்றாங்களே, இல்ல இன்னும்
0: அது ரொம்ப ரேர். ஆமாங்க, எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அது கிடையாது, வீக்லி ஒன்ஸ்னால வந்து மாற்றத்தை உருவாக்க முடியாதுங்க.
1: இங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்க பாருங்க இது இந்த ஆசனான்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலாவும் சொல்லித்தரோம்னு சொன்னாங்க. அது எல்லா ஸ்கூல்லயும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
0: கரிக்குலத்துல எஜுகேட் பண்ணிக்கலாங்க, ஏன்னா நம்ம இப்ப 8 மணி நேரம், அப்புறம் மறுபடியும் சாட்டர்டே சண்டே ஹாலிடே விட்டுறாங்க. என்ன கேட்க போனா, குடும்பத்திலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க, கரிக்குலம் ஆக்கிருங்க,
1: உங்க குடும்பம் மாதிரி இல்லையா?
0: ஆமாங்க, காலையில எந்திரிச்சு 1 மணி நேரம் குழந்தைங்க குட்டிங்க எல்லாரும் சேர்ந்து, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்ச யோகா மேட்டை விரிச்சிங்க, 6 அடி போதும் இல்லை நம்மளுக்கு, 6 அடியில் உருண்டு பிறண்டு நம்ம பாடி மைண்டு கோஆர்டினேட்டடாக ஒரு 2-3 ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளடைவில் உங்களுக்கு அதில் இருந்து ஒரு புத்துணர்வு, எனர்ஜி லெவல்ஸ் ரைஸ் ஆகும்போது நீங்கள் அதை விடமாட்டீங்க. நல்ல பழக்கம் வந்து விடமாட்டோம் இல்லையா, நம்மளுக்கு சந்தோஷத்தர பழக்கம்லாம் விடமாட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்னா, சுயமா மட்டும் பயிற்சி பண்ணக்கூடாது, பொது நலமா மற்றவங்களோட நன்மைக்காக அதை வந்து அப்படியே டியூன் பண்ணி விடணும். அப்பதான் இதை லாங் லாஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியும். யோகா பண்ணங்க அப்போ நல்லா இருந்துச்சு, விட்டுட்டேங்க அப்புறம் உடம்பு வந்துருச்சு, அப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோகா பண்ணனாலேயோ இல்லை ஜிம் போய் ஃபிட்னஸ்னாலேயோ அது வரல, பண்ண வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ பண்றது தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி எடுத்துருக்கணும்.
1: ஓகே,
0: விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், விட்டுறனால உங்களுக்கு வெயிட் போடுறதோ விட்டுறனால ப்ராப்ளம் வரதோ கிடையாது.
1: மைண்டே நம்ம சொல்லும், விட்டுட்டோம் இதனால என்ன வருமோ நினைச்சா வந்துடும்.
0: இல்ல, அப்படி எங்க கிட்ட வந்து சொல்றாங்க, யோகா பண்ணி விட்டா வெயிட் போட்டுருங்கிறாங்க, உண்மையாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பண்ணி விடுறதுனால வெயிட் போடாது, நீங்க அப்படியே லைஃப் ஸ்டைல் மாத்திருப்பீங்க.
1: ஓகே,
0: சோம்பேறித்தனமா

0: சாப்பிட்றது, அண்ட் உள்ளுக்குள்ளே பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், டீசல் வண்டிக்கு டீசல் போடணும். இப்போ நம்ம வண்டிக்கு என்ன வேணும் அதை தான் உள்ளே போடணும்.
1: ஓகே,
0: ப்ரோட்டீன்ஸு விட்டமின்ஸ் வேணும். நம்ம என்ன ருசியாக

0: தெரிய ஆரம்பிக்கும். உங்களை எளிமைப்படுத்திக்கோங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் வாழும்போது உங்கள் சுயமே மற்றவங்களுக்காக மாறிடும்.
1: சரி, ஓகே, பியூட்டிஃபுல்லி செட் திவ்யா குஹப்ரியன். இன்னைக்கு வந்து ஆரோக்கியமே ஆனந்தம், அதுக்கான செக்மெண்ட் இது விமன் ப்ரோக்ராமில் வசந்த இல்லம்ங்கிறது. இது ஒரு விம பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் வந்து ஆரோக்கியமே ஆனந்தம், திங்கக்கிழமை இருந்த உடனே என்ன தோணும், ஆஃபீஸ்க்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், அதுதான் நமக்கு தோணும். நாம் அதனால தான் அன்னைக்கு ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். வீக்கெண்டு பேசலை, வீக் ஆரம்பத்திலே நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் இவங்களை வந்து இன்றைக்கி கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தோம். நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. வெறும் யோகாங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிறது, வாழ்க்கை முறை அப்படிங்கிறதையும் பல விஷயத்தில், வெறும் யோகாங்கிறது ஆசனம் பண்ணுறதுலையோ இல்லை மூச்சு பயிற்சி மட்டுமே இல்லை எப்படிங்கிறத எங்களுக்கு தெள்ள தெளிவாக இந்த மூணு எபிசோடில் நிறைய விளக்கமாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்டுடியோவுக்கு முதல் தடவை நினைக்கிறேன், அப்படி தானே?
0: ஆமாங்க, முதல் தடவை வருவாங்க.
1: இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்களேன்.
0: எனக்கு முன்னாடி நிறைய பேர் இல்லை, ஒரே பர்சன் கேள்வி கேட்குறாங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் என்னுடைய இவ்வளோ நாளோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த விஷயங்கள், நான் உள்ளார்ந்து உணரக்கூடிய விஷயங்கள், என் உடம்புல நடந்த சில மாற்றங்களுக்கான ஒரு ஒரு சின்ன ஜிஸ்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்னா அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்கும், அதில் இருந்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க. அதிலிருந்து வாழ்க்கையை கரெக்டான பாத் எதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போக ஆரம்பிங்க. ஆஸ் ரெயின்போ எஃப்எம், ரெயின்போனாலே கலர்ஃபுல்லான விஷயம் தான். லைஃப் இஸ் ஆல்சோ ஸோ கலர்ஃபுல், கலர்ஃபுல் பீப்புள், பர்சன்ஸ், வேர்ல்டு எல்லாமே நம்ம சுற்றி இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய ஹெவன் கிடையவே கிடையாது, சொர்க்கம் இது. இந்த சொர்க்கத்தை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. நல்ல எண்ணங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து. சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்மளை அடிமைப்படுத்தும் பார்த்துருக்கீங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக வெளியே வருங்க. ஏன்னா ஹேபிட்ஸ் அடிமை ஆயிடுச்சுன்னா காரணம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, வச்சுக்கிறதுக்காக மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன அடிமைகள், ட்ரக்ஸ், இது யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், இதனால வேலையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இதுலெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு,

0: அதுக்கான எதிர்பார்க்கும் போதுதான் அதுல ஸ்டாப் ஆயிருக்கு நாலேஜ். இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நீங்க முடிவு கட்டவே கட்டாதீங்க. இட்ஸ் எண்ட்லெஸ். யுவர் ஐடியாலஜி இஸ் எண்ட்லெஸ் அண்ட் கோ வித் த ஃப்ளோ. ரெயின்போ எஃப்எம், ரெயின்போ எஃப்எம் 103. இட்ஸ் எ ரியலி கலர்ஃபுல், ஏழு கலர்கள் ஏழு வண்ணங்கள் சேர்ந்து ஒரு லைட் வெள்ளை வெளிச்சமா. நம்ம நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி வாழ்த்துக்கள் நேயர்களுக்கும் ஹோஸ்ட் பண்ணவங்களுக்கும் எங்களோட யோகா ஸ்டுடியோ சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை, ட்ரை ப்ராக்டிசிங் ஹெல்தி ஹோலிஸ்டிக் யோகிக் லைஃப் ஸ்டைல்.
1: தேங்க்யூ திவ்யா, தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ.
2: நேர்களே, இதுவரை யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகள்

0: தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வேத்துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000 மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத்துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு 523ஆக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 891ஆக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக

வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹு உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமர திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 வர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜன் எலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

2:58 நொடி ஆயிட்டு இருக்கு. அடுத்துதான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். மாலை 5:00 சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சியில பெண்களுக்கு வணிகவியல் துறையில் வாய்ப்புகள் குறித்து நேரலையில் உரையாடுகிறார் தனியார் கல்லூரி முதல்வர் முனைவர் டி பிரசன்னா தேவி அவர்கள். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு மணி ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிக்க இருக்கீங்க லஞ்ச் டைம் தி கேம் ஷோ வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாட போகிறோம். பட் இந்த கேமுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது உங்களுடைய காதுகள் தான். ஸோ காதுகளை ரொம்ப ஓபன் பண்ணி வச்சிருக்க வேண்டிய கேம் இது. அண்ட் முக்கியமா நீங்க சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய கேள்விகளை கவனமா கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. ஸோ பதில் சொல்லக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் கிளாப்ஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அட்ரா சக்கன்னு இருக்க போது இன்னைக்கான நம்மளுடைய லஞ்ச் டைம் கேம் ஷோ. நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046. வெளியூர்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து வழிக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நிறைய அழகான சூப்பரான பாடல்களும்

0: ஒரு மணி 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. லஞ்ச் டைம் தி கேம் ஷோ கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லாஜிக் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, நான் ஒரு 3 வரி 4 வரியில ஒரு ஸ்டோரி மாதிரி சில வாக்கியங்களை சொல்வேன். அதுக்குள்ள வந்து கலர்ஸ் இருக்கலாம், இல்லை பெயர்கள் இருக்கலாம், இல்லை இடம் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு குழப்பம் அடையாம கரெக்டான பதிலை சொல்லணும். அதுதான் இன்னைக்கான ஒரு கேமா இருக்க போகுது. ஜூம் போய் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா தான் இன்னைக்கு நம்ம கேமை சூப்பரா விளையாட முடியும். ஸோ ஒரு காலர் வந்திருக்காங்க, அதுவும் இன்னைக்கு வந்து காலில் தான் நீங்க விளையாட போறீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்லனா நீங்க எழுதி வச்சு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால. ஸோ இன்னைக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ முழுக்க முழுக்க காலர்ஸ்க்காக தான் இருக்க போகுது. ஸோ வந்திருக்கக்கூடிய முதல் காலர்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? முருகன் கோவிலுக்கு போன கணேசன் சிவப்பு சட்டை போட்டிருந்ததுனால அர்ச்சகர் அவரை சிவப்பு சட்டைக்காரர் அப்படின்னு நினைச்சிடுறாரு. ஆனா கணேசன் கூட வந்த கார்த்திகேயன் சிவப்பு வேஷ்டி போட்டிருந்ததுனால ஒரு குழப்பத்துல அர்ச்சகர் கார்த்திகேயன் தான் சிவப்பு சட்டைக்காரர்னு நினைச்சு அர்ச்சனை சீட்டை

0: அவர்கிட்ட கொடுத்துறார். நல்லா கவனிச்சிங்களா?
1: என்ன குழப்பிட்டீங்களா மேடம்?
0: ஓகே, உங்களுக்காக இன்னும் ஒரு தடவை சொல்றேன். முருகன் கோவிலுக்கு போன கணேசன் சிவப்பு சட்டை போட்டிருந்ததுனால அர்ச்சகர் அவரை சிவப்பு சட்டைக்காரர்னு நினைச்சிடுறாரு. ஆனா கணேசனுடன் வந்த கார்த்திகேயன் சிவப்பு வேஷ்டி போட்டிருந்ததுனால ஒரு குழப்பத்துல அர்ச்சகர் கார்த்திகேயன் தான் சிவப்பு சட்டைக்காரர்னு நினைச்சு அர்ச்சனை சீட்டை கொடுத்துட்றாரு. இதுல யாரு உண்மையான சிவப்பு சட்டைக்காரர் அப்படிங்கறதுதான் கேள்வி. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கூட வந்தவர்தான் மேடம்.
0: கூட வந்தவர் எப்படி பேர் சொல்லணுமே? யார் வந்து சிவப்பு சட்டைக்காரர், யார் சிவப்பு சட்டை போட்டிருந்தா?
1: நீங்க சொன்னதுல பேர் மறந்து போச்சு மேடம்.
0: பாத்தீங்களா,
1: கார்த்திகேயன்
0: தான் சிவப்பு சட்டைக்காரர் இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, ஆனா அது கரெக்டான பதில் இல்ல. சோ இருந்தாலும் இந்த மைண்ட் வாய்ஸ்ல தான் எல்லா நேர்களும் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த காலர் கரெக்டா பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, அடுத்த காலர் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் திருப்பூர் பாண்டியநகர் சிவசங்கர் பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க எல்லாம்?
0: எல்லாரும் நலம், நீங்களும் நலம்ங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு கேம் கேட்டீங்களா, கவனிச்சீங்களா?
2: கேட்டங்க.
0: ஓகே சொல்லுங்க.
2: கார்த்திகேயன், முருகன் இப்படி மூணு பேரை சொல்லி இருக்கீங்க.
0: ஓகே,
2: சிகப்பு சட்டைக்காரர் கார்த்திகேயன் என்று அர்ச்சகர் அவரிடம் தட்டை கொடுத்து விட்டார்.
0: இது வந்து சொன்ன டயலாகி மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு.
2: அப்படிங்கிறீங்களா?
0: உண்மையாலுமே யாரு சிவப்பு சட்டை போட்டிருந்தா அப்படிங்கறத கேள்வி. சரி ஓகே, அடுத்த காலராவது கரெக்டா பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம், யாரு இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, ஸோ இந்த நேர் எனக்கு வந்து லைட்டா பல்ப் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம கஷ்டமான கேள்வி கேட்கறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு. சரி, இதால ஒரு பாட்டுக்கு அப்புறம் மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஆனா மறுபடியும் நான் வந்து ஒரே ஒரு தடவை சொல்றேன். முருகன் கோவிலுக்கு போன கணேசன் சிவப்பு சட்டை போட்டிருந்ததுனால அர்ச்சகர் அவரை சிவப்பு சட்டைக்காரர் அப்படின்னு நினைச்சிடுறாரு. ஆனா கணேசன் கூட வந்த கார்த்திகேயன் சிவப்பு வேஷ்டி போட்டிருந்ததுனால ஒரு குழப்பத்துல அர்ச்சகர் கார்த்திகேயன் தான் சிவப்பு சட்டைக்காரர்னு நினைச்சு அர்ச்சனை சீட்டை அவர்கிட்ட கொடுத்துட்றார். ஸோ இதுல எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி என்ன அப்படிங்கறது ஒரு பாடலுக்கு அப்புறமா சொல்றேன். அதே கேள்விதான் கேட்பேன் அப்படிங்கிற ரூல் கிடையாது. ஸ்டே டியூன், இது லன்ச் டைம், தி கேம் ஷோ, எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
3: சம்பா நெல் முப்போகம் சாகுபடி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வழக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா, இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். ஒரு 1:14 ஆயிட்டு இருக்கு, கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. லஞ்ச் டைம் தி கேம் ஷோ. ஸோ சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, முருகன் கோவிலுக்கு போன கணேசன் சிவப்பு சட்டை போட்டிருந்ததுனால அர்ச்சகர் அவரை சிவப்பு சட்டைக்காரர்னு நினைச்சாரு. ஆனா கணேசன் கூட வந்த கார்த்திகேயன் சிவப்பு வேஷ்டி போட்டிருந்ததால ஒரு குழப்பத்துல அர்ச்சகர் கார்த்திகேயன் தான் சிவப்பு சட்டைக்காரர் அப்படின்னு நினைச்சு அர்ச்சனை சீட்டை கொடுத்தறாரு. இதை மட்டும் நான் 10 தடவை சொல்லிட்டேன். ஸோ கரெக்டான பதில சொல்ல காலர் வந்திருக்காங்க, பாப்போம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
1: ஜெயலட்சுமி.
0: ஓகே, ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? சரி, சிவப்பு சட்டை யார் போட்டிருந்தானே சொல்லுங்க, அதுக்கே கரெக்டா.
1: கணேசன்.
0: கணேசன் தான்.
1: ஆமாங்க.
0: ஓகே, சரி. சிவப்பு வேஷ்டி யார் கட்டியிருந்தா?
1: முருகர்.
0: யாரு? முருனா
1: கார்த்திகேயன்.
0: கார்த்திகேயன் தான். சரி, ஓகே. யோசிச்சு எப்படியோ பதில் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்,
1: வாழ்த்துக்கள்.
0: ஓகே, ஸோ எப்படியோ திக்கு முக்காடி கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் இதை வந்து நான் பல தடவை சொன்னனால எல்லாரும் அதை மெமரி பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, அடுத்ததான் நம்ம விளையாட போகிறது. சரி, கொஞ்ச நேரம் இந்த கலரை ஒதுக்கி வச்சுட்டு வேற விதமா ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காவ்யா அப்படிங்கிற குழந்தையுடைய ஆட்டோ டிரைவர் தனசேகர் உடம்பு சரியில்லாதனால தன்னோட தங்கச்சி கணவர் குணசேகரை ஆட்டோ டிரைவரை அனுப்பி வைக்கிறாரு. அவர் புதுசுங்கிறதுனால காவ்யாவோட ஸ்கூலுக்கு போற வழியான வரலட்சுமி நகருக்கு பதிலா தனலட்சுமி நகர் வழியா போயிடுறாரு. ஸோ இதுல இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, வரக்கூடிய காலத்தை கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க ரேடியோ வால்யூம கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசுறதும் தெளிவா கேக்கும், நான் பேசுறதும் தெளிவா கேக்கும். ஓகே, காலர் வந்தாங்க, ஆனா வந்த வேகத்தோடயே போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேர் சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க?
2: வணக்கம். வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
2: திருநெல்வேலி மாவட்டம் கடம்போடு வாழ்வு நல்லபெருமாள்.
0: ஓகே, சோ பதில் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, சோ முன்னாடியே நான் சொல்லிட்டேன், காவியாங்கிற குழந்தையோட ஆட்டோ டிரைவர் தனசேகர் உடம்பு சரியில்லாதனால தன்னுடைய தங்கச்சி கணவர் குணசேகரை ஆட்டோ டிரைவரை அனுப்பி வைக்கிறார்.

0: காம்பஸ்ங்கிறதுனால ஸ்கூலுக்கு போற வழியான எந்த நகருக்கு பதிலா எந்த நகர் வழியா போறாரு, அதுதான் கேள்வி. கேட்டீங்களா கேள்வி? ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். கிடைக்கலையா? ஓகே, உங்க லைன்ல ஏதோ ஒரு இடையூறு இருக்கு, அதனாலதான் நான் பேசுறது தெளிவா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். க்வெஸ்சன் கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேங்க மேடம். குட் க்வெஸ்சன். ஆனாங்கும்போது தனித்துறதுல இருந்து விஜய் குமார் பேசுறேன்.
0: ஓகே, பேரு சொல்லிட்டீங்க, நல்ல விஷயம். சோ பதில் என்ன அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். சோ ஸ்கூலுக்கு போற வழியான எந்த நகருக்கு பதிலா எந்த வழியா எந்த நகருக்கு போயிட்டாங்க? சோ அந்த ரெண்டு நகரையும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் வின்னர் ஆஃப் த மேட்ச்.
1: வரலட்சுமி நகருக்கு பதிலா தனலட்சுமி நகருக்கு போயிட்டாங்க.
0: ஓ சூப்பர். என்ன பண்றது,
2: நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?
0: அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க கூடிய கேம். மறுபடியும் நம்ம வந்து இந்த கலருக்கு வரப்போறோம். கலர்ல என்ன பிரச்சனை தான் தெரியல, அதனாலதான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ரம்யா பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு பையில ஒரு மஞ்சள் பெட்டிய வைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரம்யா ஒரு சிவப்பு பெட்டியில, சிவப்பு பையில, சிவப்பு பையில ஒரு மஞ்சள் பெட்டியை வைக்கிறாங்க. ஓகேவா? அந்த மஞ்சள் பெட்டிக்குள்ள ஒரு பச்சை கலர் பந்தை வைக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த மஞ்சள் பெட்டிக்குள்ள ஒரு பச்சை பந்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவப்பு பையை மட்டும் வெளியே எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த பச்சை பந்து எங்க அப்படிங்கறதா கேள்வி. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி லன்ச் டைம், தி கேம் ஷோ, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஸ்டேடியூனா இருக்கீங்க.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஒரு மணி 24 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் தி கேம் ஷோ. ஸோ இன்னைக்கு லாஜிக் கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் கலர்ஸ் அண்ட் திங்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குழப்பமான சென்டென்ஸ் சொல்லி பதில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம முன்னாடி கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல கரெக்டா சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஓகே, அடுத்த காலர். ஹலோ வணக்கம்.
2: வணக்கங்க,
1: பேச சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: ஜெயலட்சுமி மனோகரன், சிங்கானாலும்.
1: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பச்சை வந்து இப்ப எங்க இருக்கு?
2: மஞ்சள் பட்டி.
1: மஞ்சள் பட்டியில தான் இருக்கு. கண்டிப்பா மஞ்சள் பட்டி தானா?
2: மஞ்சள் பட்டியில தான் பச்சை பால் இருக்கு.
1: ஓகே, அப்ப அந்த மஞ்சள் பெட்டி எங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட்?
2: சிவப்பு பையில.
1: ஓகே, சூப்பர். அப்ப நல்லா கவனிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம விளையாட போறதும் இந்த கலர்ஸ் வச்சுதான். ஸோ லதா என்ன பண்றாங்க, சிவப்பு பேனாவால பச்சை காகிதத்துல மஞ்சள் பூவை வரைகிறாங்க. அந்த பூவுக்கு நீல நிறத்துல பெயரும் எழுதுறாங்க. அப்படின்னா பூவோட நிறம் என்ன அப்படிங்கிறத கேள்வி. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து வழிக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், லதா சிவப்பு பேனாவால பச்சை காகிதத்துல மஞ்சள் பூவை வரைறாங்க. அந்த பூவுக்கு நீல நிறத்துல பெயர் எழுதுறாங்க. அப்படின்னா பூவோட நிறம் என்ன அப்படிங்கறத கேள்வி. ஸ்டே டியூன்ட், இது லஞ்ச் டைம் தி கேம் ஷோ.

0: 1:29 FM Rainbow 103 கோவையில் லஞ்ச் டைம் தி கேம் ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு லாஜிக்கா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா? சொல்லக்கூடிய சென்டென்ஸ்ல இருந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காதை கூர்மையா வச்சு நம்மளுடைய லிசனர்ஸ் எல்லாம் கரெக்டா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு கரெக்டாக ஒரு நேரும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ரீசண்டாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, லதா சிவப்பு பேனாவால் பச்சை காகிதத்தில் மஞ்சள் பூ வரைகிறாங்க, அந்த பூவுக்கு நீல நிறத்தில் பெயரும் எழுதுறாங்க, அப்படின்னா பூவோட கலர் என்னன்னு கேட்டிருந்தோம். கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த காலர் யார், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, பேர் சொல்லுங்க. எழுதி வைக்காம நீங்களாவே தான் சொல்லிருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: ஓகே, அப்ப சூப்பர், உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: ஸோ கிளாப் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க எஃபர்ட் எடுத்து கரெக்டாக பதில் சொல்கிறாங்க இல்லையா. அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற சென்டென்ஸ் அண்ட் கேள்விகள் என்ன அப்படின்னா, மீனா ஆஃபீஸ் போகும்போது வழியில் இருக்கக்கூடிய பாலத்தை கடந்து வலதுபுறம் திரும்ப சொல்கிறாங்க கார் டிரைவர் ரவி கிட்ட. பாலத்தை கடந்த உடனே வலதுபுறமும் திரும்பிடுறாரு அந்த டிரைவர். ஆனா மீனா சொன்னது பழைய பாலம், டிரைவர் கடந்தது புதிய பாலம். சோ இதுல இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னா, இப்ப காலர் வந்திருக்காங்க, இன்ஸ்டன்டா கேட்போம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
2: பீலமேடுல இருந்து பாஸ்கர் பேசுறேன்.
0: ஓகே, சோ பதில் உங்ககிட்ட க்வெஸ்சன்.

0: கேட்கலாமா? பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேங்க.
0: ஓகே. அப்ப டிரைவரோட பெயர் என்ன? யோசிக்கிறீங்களா?
1: அந்த ஸ்டோரி அது அந்த கதை தானே சொல்றீங்க, இல்ல அதுக்கு அடுத்து ஏதாவது சொல்லிட்டீங்களா? நான் ட்ரை பண்றதுலயே ரேடியோ கேட்க மறந்துட்டேன், அதனாலதான் கேட்கிறேன்.
0: அப்படியா? ஓகே. சோ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நேர் பதில் சொல்லி அதுக்கு கிளாப்பு தட்டி முடிச்சாச்சு. சோ அடுத்ததான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். மீனா ஆபீஸ் போகும்போது வழியில இருக்கக்கூடிய பாலத்தை கடந்து வலதுபுறம் திரும்ப சொல்றாங்க. கார் டிரைவர் ரவி கிட்ட பாலத்தை கடந்தது வலதுபுறம் திரும்புறாரு அவரும். ஆனா மீனா சொன்னது பழைய பாலம், டிரைவர் கடந்தது புதிய பாலம்.
1: ஓகே.
0: சோ பதில் யோசிச்சிட்டீங்களா? இதுக்கு முன்னாடியே நான் பதில் உங்க க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்டுட்டேன், நீங்க இப்ப பதில் சொன்னா போதும். என்னது?
1: டிரைவருடைய பெயர் ரவி.
0: ஓகே. சோ இன்ஸ்டன்ட்டா கேட்டாலும் அது ஒரு சின்ன ஆன்சர்னால கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். சரி, இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு தடவை நான் கேள்வியே சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம அப்பப்ப வந்து இப்படித்தான் இருக்கு, என்ன பண்றது. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, சுரேஷ் கிட்ட மூணு பந்துகள் இருக்கு, ஒன்னு சிவப்பு, மஞ்சள், பச்சை. சிவப்பு பந்த மஞ்சள் பெட்டியிலையும், மஞ்சள் பந்த பச்சை பெட்டியிலையும், பச்சை பந்த சிவப்பு பெட்டியிலையும் வச்சாச்சு. அப்படின்னா எந்த நிற பந்து எந்த பெட்டியில இருக்கு அப்படிங்கறத அடுத்தது கேட்க போறோம். இந்த தடவை ஒரு தடவை தான் சொல்ல போறேன், பதில் யாரு சொல்றாங்கன்னு பாக்கலாம். கில்லாடியா.

0: ஒரு மணி 36 நிமிஷம் கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. லஞ்ச் டைம் தி கேம் ஷோ.
1: ஹலோ, யாருங்க?
0: ஓகே, அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: கோத்தகிரியிலிருந்து கோகிலா.
0: ஓகே, சொல்லுங்க கோகிலா. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லுங்க.

0: பந்து எந்த பெட்டிக்குள்ள இருந்தது?
1: சிவப்பு பந்து மஞ்சள் பெட்டியில இருக்கு, மஞ்சள் பந்து பச்சை பெட்டியில இருக்கு,
0: ஓகே,
1: பச்சை பந்து சிவப்பு பெட்டியில இருக்கு.
0: அடடடடா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, அடுத்த கேள்வியும் கேட்டுடலாம். ஒரு அறையில் நீல நாற்காலி, சிவப்பு மேஜை, பச்சை பெட்டி இருந்துச்சு. ராஜ் என்ன பண்ணுறாரு, சிவப்பு மேஜை மேலே இருந்த நீல பேனாவை எடுத்து பச்சை பெட்டிக்குள்ளே வச்சிடறாரு. இப்போது அந்த நீல கலர் பேனா எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதற்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு 2317046. தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பாடல் வருது நாய்கள் ஜாக்கிரதை திரைப்படத்திற்காக.

0: ஒரு மணி 41 நிமிஷம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் தி கேம் ஷோ. அடுத்த காலர் வந்திருக்காங்க, நம்ம முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கணக்கம்பாளையம், ஜெயக்குமார்.
0: ஓகே.

0: பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீல பேனா எங்க இருக்கு?
1: பச்சை கலர் பெட்டியில.
0: பச்சை கலர் பெட்டியில தான் இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: ஓகே. ஸோ அந்த நாற்காலியோட கலர் என்ன?
1: நீலம்.
0: மேஜையோட கலரு?
1: அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
0: ஓகே, இருந்தாலும் வாழ்த்துக்கள், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க.
1: ஓகே,
0: ஸோ நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக நிறைவு பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த முக்காமணி நேரமும் நிகழ்ச்சி வந்து சிறப்பாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ ஆன் ஸ்பாட்டில் கேட்டிருந்தாலும் கரெக்டாக வந்து பதில் சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருக்கும் போது என்ன யோசிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியிலிருந்து டாடா போய் சொல்லி கிளம்புறது. நான் உங்க ஆர்ஜே நிஷா. சோ தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள் நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்ட்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர்

0: திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாயத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிம வள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ் மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின்

0: கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: என்றும் நீங்கள்
4: நேரம் 1:55 ஆயிட்டிருக்கு. அடுத்ததா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 36°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சம் 34°C வெப்பநிலை, குறைந்தபட்சம் 24°C வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தினுடைய அதிகபட்ச அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ்

0: Modi today said India's Asiatic lion population is thriving with its habitat and range expanding. The Prime Minister also highlighted how India scripted the successful conservation journey of 523 lions in 2015 to 891 in 2025. Sharing an article written by Union Minister Bhupinder Yadav, Mr. Modi highlighted that the government's unwavering commitment to conservation backed by strong community participation is an inspiring example of protecting the country's wildlife and preserving the species for generations to come. Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. Mr. Modi emphasized that prestige is not gained merely by cutting ribbons, but by playing with the spirit of a young student or an aspiring athlete.
1: आपके इस achievement को सिर्फ आपका achievement मानता हूं ऐसा नहीं है. ये आप पीढ़ियों के लिए बहुत बड़ी प्रेरणा बन जाता है. अगर आप लोग खेलो इंडिया की प्रतिष्ठा बढ़ाते हैं, और प्रतिष्ठा सिर्फ वहां जाकर के रिबन काटने से नहीं होगी, आप वैसे ही खेलेंगे जैसे एक छोटा खिलाड़ी खेलता है, ये बहुत बड़ा कंट्रीब्यूशन करेगा, क्योंकि अभी तो हमें बहुत आगे जाना है.
0: The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh for the day. In Himachal Pradesh, intermittent rain has been continuing across most parts of the state this morning. More than 100 roads have been disrupted in several parts of the state due to landslides triggered by heavy rainfall. A report.
2: The monsoon has once again become active in Himachal Pradesh, with intermittent light rain being reported from several areas, including the state capital Shimla. According to the Meteorological Center Shimla, an orange alert for heavy rainfall has been issued for four districts of the state today: Kangra, Sirmaur, Mandi and Kullu. In view of the weather warning, people have been advised to exercise caution and stay away from rivers and streams. Meanwhile, landslides caused by heavy rainfall have disrupted traffic on more than 100 roads across the state. As many as 255 electricity transformers and around 20 drinking water supply schemes have also been affected. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
0: In Odisha, IMD has forecast formation of a fresh low-pressure area over the northwest Bay of Bengal around the 13th of this month. A cyclonic circulation is likely to form around tomorrow, bringing another spell of rainfall to the state. And now before we end the bulletin, the headlines once again. Parliamentary Affairs Minister Kiran Rijiju appeals to opposition to allow Home Minister Amit Shah to make his statement and respond to issues raised by members without any disruption. Four bills, including Tribunals Reforms Bill 2026, introduced in Lok Sabha. Bill aims to improve transparency and efficiency in functioning of tribunals. Protesting students begin their march towards Jharkhand Assembly over alleged irregularities in recruitment examinations. Har Ghar Tiranga movement gains momentum as Tiranga rallies organized across the nation. Over 10 lakh people evacuated as Typhoon Dolphin batters parts of eastern China. World Lion Day being celebrated today. Prime Minister Narendra Modi says India scripted successful conservation journey from 523 lions to 891 in last 10 years. And with that, we end the midday news.
3: Namaskar.
4: 103 FM 103 இசையோடு என்றும் மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகாலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்கலாம் சுகன்யா சம்ருதி யோஜனா, செல்வமகள் சேமிப்பு திட்டம். சுகன்யா சம்ருதி திட்டம் என்பது இந்திய அரசால் 2015 ஆண்டு துவங்கப்பட்டது. இது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான சேமிப்பு திட்டமாகும். இந்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது பெண் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான ஒரு சேமிப்பு திட்டமாக உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ குறைந்தபட்சமான தொகையாக ரூபாய் 1000 செலுத்தி அஞ்சலகங்களில்

0: அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம். ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சமாக ₹1000 இக்கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். மொத்தம் 14 ஆண்டுகள் அல்லது பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரை பணம் செலுத்த வேண்டும். ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ₹1000 அதிகபட்சமாக ₹150,000 வரை வைப்பு தொகையாக செலுத்தலாம். ஆண்டிற்கு 8.2% வட்டி இத்திட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. இக்கணக்கில் ஒரு நிதியாண்டில் செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. முதிர்வு தொகையை 21ஆம் ஆண்டின் இறுதியில் பெறலாம். மேலும் பெண்ணுக்கு 18 வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் 50% பெற்றுக் கொள்ளலாம். ஒரு பெண் குழந்தை 10 வயதை அடையும் பொழுது அவர் பெயரில் இக்கணக்கை தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே தொடங்கப்பட வேண்டும். பெண் குழந்தையின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தையின் பெயரில் பிறப்பு சான்றிதழுடன் கணக்கை தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். குறிப்பிட்ட முதலீட்டுத் தொகையை குறிப்பிட்ட தேதிக்குள் செலுத்த தவறினால் இக்கணக்கு செயலிழந்துவிடும். அவ்வாறு செயலிழக்கும் கணக்கை தவணை தவறிய ஒவ்வொரு ஆண்டிற்கும் ₹50 வீதம் அபராதம் செலுத்தி மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். 18 வயது முடியும் வரை பெண்ணின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் இந்த கணக்கை இயக்க வேண்டும். 18 வயது பூர்த்தியடைந்த பிறகு யார் பெயரில் இந்த கணக்கு இருக்கிறதோ அவரே கணக்கை இயக்க வேண்டும். ஒருவேளை யார் பெயரில் கணக்கு தொடங்கப்பட்டதோ அவர் இறந்துவிட்டால் கணக்கை மூடி பணம் எடுக்கலாம். அதேபோல கணக்குதாரருக்கு மோசமான உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலோ பெண்ணின் பாதுகாவலர் இறந்து கணக்கில் பணம் செலுத்துவது சிரமமாக இருந்தாலோ தகுந்த ஆதாரங்களை கணக்கு வைத்திருக்கும் அலுவலகத்தில் சமர்ப்பித்து கணக்கை முன்கூட்டியே நிறுத்தி பணத்தை எடுக்கலாம். ஆனால் கணக்கை தொடங்கி 5 ஆண்டு காலமாவது ஆகியிருக்க வேண்டும். இத்திட்டத்தில் கணக்கு தொடங்கப்பட்டிருக்கும் பெண் 10ஆம் வகுப்பு நிறைவு செய்த பிறகு அல்லது 18 வயது நிறைவடைந்த பிறகு மேற்படிப்பிற்காக கணக்கில் இருக்கும் மொத்த தொகையில் 50% எடுத்துக் கொள்ளலாம். சுகன்யா சமிருதி திட்டம் முதலீடு செய்ய தொடங்கி 21 வயதில் கணக்கு நிறைவடையும். இருப்பினும் 18 வயது நிறைவடைந்த பெண் தன் திருமணத்தை முன்னிட்டு கணக்கை நிறுத்தி பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். இத்திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகள் பெண் குழந்தையின் ஆதார் கார்டு, பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை அஞ்சலகங்களிலோ அல்லது வங்கிகளிலோ செலுத்தி இத்திட்டத்தினை பங்கேற்று பயனடையலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் சுகன்யா சம்ருதி யோஜனா, செல்வமகள் சேமிப்பு திட்டம். நாளை மீண்டும் வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரைகானம் கேட்கலாம்.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஹரிணி மற்றும் உன்னிகிருஷ்ணன் இவர்கள் பாடிய பாடலது, படம் பார்வை ஒன்றே போதுமே. நேர்களை, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகின்றார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். திரைகாணம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது.

துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக சித்ராவோடு பாடினார் ஹரிகரன். நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:30.

0: 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்று நிகழ்ச்சியில நீங்க புற்றுநோயோட வகைகள் பத்தி சொல்லிருந்தீங்க, எந்த வயதினர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பத்தி சொல்லிருந்தீங்க, அதற்கான சிகிச்சைகள் எப்படிலாம் கொடுக்கலாம், அதற்கான சிகிச்சைகள் எப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பல தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியிலும் அதை சார்ந்துதான் சில கேள்விகளும் கேட்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ்குமார். நான் கோவையில கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன். நாம நேத்திக்கு நோயோட வகைகள், அதற்கான வேற வித்தியாசமான சிகிச்சைகள், அதை எப்படி தடுக்கிறது, அதை ஏர்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தி பேசணும். இன்னைக்கும் உங்களோட தொடர்ச்சியை அதை பத்தி பேச போறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
1: புற்றுநோய்க்கு வந்து கதிரியக்க சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கறீங்க, என்ன வகையான புற்றுநோய்க்கு வந்து கதிரியக்க சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது சூட்டபிளா இருந்துட்டு இருக்கு, இதற்கான ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு?
2: நம்ம நேத்திக்கு விவாதிச்சப்ப புற்றுநோய் வந்து ரெண்டு வகையான இருக்கு அப்படின்னு சொன்னோம். சாலிட் டியூமர்ஸ், அதாவது வந்து கட்டியாக இருக்கக்கூடிய புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டலாஜிக்கல் டியூமர்ஸ், பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய். இதுல வந்து சாலிட் டியூமர்ஸ்க்கு தான் வந்து நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை ரொம்ப தேவைப்படுது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், எப்படின்னு கதிர்வீச்சு சிகிச்சை ஏன் பயன்படுது, எப்படி பயன்படுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி நல்லா ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த வாய்க்காலில் ஒரு பெரிய பாறை வந்து உட்காந்துருது, ஏதோ அந்த யாரோ ஒரு பாறையை போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாய்க்காலில் அந்த பாறையை ஒரு ஏதோ கட்டி கடப்பாறை வச்சு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு திருப்பி அந்த தண்ணி போகிறத நார்மலாக போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இப்போ அந்த பாறையை எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க. தண்ணி ஊற்றி பார்த்து அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்த பார்ப்பாங்க. அதே மாதிரி அதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதாக ஒரு வேட்டு வச்சு, சின்னதாக வெடி வச்சு எடுப்பாங்க. இந்த உதாரணம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாய்க்கால் இருக்கிற பாறை மாதிரி தான் நம்ம அந்த உடம்புல இருக்கிற கட்டியும். அந்த பாறை சின்னதாகவோ அந்த கட்டி சின்னதாகவோ இருந்ததுன்னா கத்தி கடப்பாறை வச்சு எடுக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியலன்னா என்ன பண்ணலாம்னா, ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சில வகையான கேன்சருக்கு தண்ணி ஊற்றி கரையிற மாதிரி உடம்புல கீமோதெரப்பி அப்படிங்கிற மருந்தை நம்ம நரம்பில் கலந்து குளுக்கோஸில் கலந்து கொடுத்து கரைக்கலாம், அது ஒரு வகை. ஆனால் அப்படி கரைக்க முடியலன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வேட்டு வச்சு வெடி வச்சு கரைக்கிற மாதிரி, வெடி வச்சுன்னு பயப்பட வேண்டாம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அது மாதிரி ரேடியோ தெரப்பிங்கிற கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்து நம்ம அந்த கட்டியை கரைக்க முடியும். இந்த ரேடியோ தெரப்பிங்கிறது எக்ஸ்ரே, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா ஏதோ ஒரு கை காலில் வலி உடஞ்ச மாதிரி இருக்குன்னா டாக்டர் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு தான். அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம அதை வந்து உடம்புல என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம சிடி ஸ்கேன்லேயோ எக்ஸ்ரேலையோ நம்ம பார்க்க முடியுது. இதே எக்ஸ்ரேஸை வச்சு தான் நம்ம கதிர்வீச்சு சிகிச்சையும் கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த எக்ஸ்ரேஸ் வந்து உடம்புல எங்கே அந்த கேன்சர் இருக்குதோ அந்த கேன்சருங்கிறது, நான் நேற்றுக்கு ஒரு சொல்லியிருந்தேன், உடம்புல தேவையில்லாத செல்கள் அதிகமாக வளர்ச்சி அடையினால வரையிறதுன்ட்டு. அதிகமாக வளர்ச்சி அடைகிற செல்களை வந்து இந்த எக்ஸ்ரேஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த செல்லில் இருக்கிற டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த மரபணுவை உடைச்சு அதை கொல்லுது. அதை கொல்றது மூலமாக அந்த செல்களை கொண்டு அந்த கேன்சர் செல் மேலும் வளர்ச்சி அடையாமல் தடுத்து கேன்சரை குணப்படுத்துது. அப்போ இந்த கதிர்வீச்சு சிகிச்சை வந்து ஒரே நாளில் கொடுக்குற சிகிச்சை கிடையாது, பேஷண்ட்டை பொறுத்து 20 நாளோ 30 நாளோ, டெய்லி வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்குது. அப்படி கொடுக்கறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை நம்ம வந்து அழித்து அந்த கட்டியை நம்ம வந்து சின்னது பண்ணி அந்த கேன்சருக்கான வைத்தியத்தை நம்ம செய்கிறோம். இதுதான் இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறை.
1: இப்போ வந்து கதிரியக்க சிகிச்சை முறை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க, இந்த கதிரியக்கம் இதனால வந்து வேற வகையான சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல ஒரு வேற வகையான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? அந்த கதிரை வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கதிர்களை நீங்க எப்படி இயக்குறீங்க?
2: இந்த கதிர்வீச்சு சிகிச்சை

0: அப்படிங்கிறது, அதுக்காக தனியா ஒரு நவீன மிஷின் இருக்குது. கதிர்வீச்சு சிகிச்சை இயந்திரம் வந்து நம்ம பார்த்தோம்னா லீனியர் ஆக்சிலரேட்டர்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து கேன்சர் நோயாளிகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் அது. அதுல வந்து கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு சிகிச்சைகள் உருவாகி வருது. எப்படி ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் நீங்க பல பேர் பார்த்திருப்பீங்க, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் போய் படுத்துருவாங்க, படுத்ததுக்கு அப்புறமா அந்த கவுச் வந்து மூவ் ஆகும், மூவ் ஆகி பேஷண்டோட ஸ்கேன் எடுக்கும். அதே மாதிரி இந்த லீனியர் ஆக்சிலரேட்டர்ங்கிற அந்த யந்திரத்துல பேஷண்ட் படுத்துருவாங்க, படுத்ததுக்கு அப்புறமா அந்த கதிர்வீச்சு இயந்திரம் வந்து சுத்தும், சுத்தி அந்த பேஷண்ட்டுக்கு எங்க கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கான கதிர்வீச்சை நம்ம கொடுக்க முடியும். இதுல வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசா எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எந்த மாதிரியான டெக்னாலஜியில வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வயிற்றுல கட்டி இருக்குது அப்படின்னா அந்த வயிற்றுல எங்க இருக்குதோ அந்த கட்டி இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம கதிர்வீச்சு கொடுப்போம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்களுக்கு வந்து டோஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் நம்ம கொடுப்போம். அதனால பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. அப்படின்னாலும் சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப ஒருத்தங்களுக்கு இருக்க கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா சின்ன சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது தாங்கிக்கூடிய அளவுல தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து வாமிட் வரலாம், கொஞ்சம் வந்து லூஸ் மோஷன் வரலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் வந்து அந்த கட்டியை கரைக்கிறது தான். கதிர்வீச்சு சிகிச்சைனால பயப்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசா எதுவும் கிடையாது. நோயாளிக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாத புற்றுநோய் கட்டி அழிக்கிறதுக்கான வைத்தியத்தை மட்டும் தான் நம்ம அதுல செய்யறோம்.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில கதிரியக சிகிச்சை முறைகள் குறித்து நீங்க நிறைய தகவல் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் அதை சார்ந்த சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. நந்திருங்கள் 103 பண்பலையோடு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கதிரியக்க சிகிச்சை முறைகள் பத்தி நீங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து ஒரு பேஷண்ட் வந்து புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு உள்ளார வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதலாவது அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய சிகிச்சை என்னவாறு இருக்கும், அடுத்தடுத்து அவங்களோட கேன்சர்லோட ஸ்டேஜஸ் வந்து நீங்க எப்படி பிரிக்கிறீங்க, இறுதி கட்டமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும், அவங்களோட விண்டோ பீரியட்னு சொல்லுவாங்களே இத்தனை நாட்கள்ல வந்து அவங்களால கியூர் ஆக முடியும் அப்படிங்கிற பத்தி இருக்குமே.
3: நீங்க கேட்டதுனால நான் ரெண்டு முக்கியமான கேன்சர் வச்சு நான் சொல்றேன் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து லேடிஸுக்கு மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான். இப்போ பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியுமா இருந்தால் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கட்டி வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய வைத்தியம் கொடுப்பாங்க. அண்ட் கீமோதெரப்பி வந்து பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வைத்தியம் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுக்கலாம். கீமோதெரப்பி வந்து 3 வாரத்துக்கு 1 தடவை 2 வாரத்துக்கு 1 தடவை கொடுப்பாங்க. அப்போ கீமோதெரப்பி முடிகிறதுக்கே 4 to 6 மாதம் ஆயிரும். அந்த கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கட்டி கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சதையை வந்து பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அந்த பரிசோதனை ரிசல்ட்ஸை பொறுத்து கட்டி திருப்பி வருமா இல்லையாங்கிறது நம்ம அந்த பரிசோதனையில கண்டுபிடிக்க முடியும். பெத்தாலஜி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட்ல அந்த அதை பேஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஃபர்தரா இன்னும் கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ தேவையான நம்ம முடிவு பண்ணுவோம். மோஸ்ட்லி ரேடியோ தெரப்பி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ரேடியோ தெரப்பி கொடுப்போம். ஸோ பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து 6 months to 1 year வரைக்கும் தேவைப்படலாம். 3 types ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் பிரஸ்ட் கேன்சர்ல தேவைப்படும். சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, பேஷண்ட் டு பேஷண்ட் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் இந்த 3 therapy தேவைப்படுற மாதிரியான வைத்தியங்கள் தான் பிரஸ்ட் கேன்சர்ல வரும். இதே ஆண்களுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் வந்து லங் கேன்சர். லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் லங்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டி ரொம்ப சின்னதா இருந்தா சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடியல அப்படின்னா கீமோதெரப்பி, கீமோதெரப்பி வந்து ஒரு 2 to 3 months அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சை கொடுப்பாங்க. இது மாதிரி கேன்சருடைய எங்க கேன்சர் வந்திருக்கோ அதை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். ஆனா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா எந்த வகையான கேன்சரா இருந்தாலும் ஒரு 6 மாசம் அது மாதிரி டைம் எடுக்கும் ட்ரீட்மெண்ட் முடியறது.
2: 2 மாசம் அப்படிங்கறது ஒரு டைம். அந்த டைமுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த கேன்சர் அப்படிங்கிறது வராமே இருக்காங்களா?

0: கேன்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடித்தவதுக்கப்புறமும் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க ஃபாலோஅப்பில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஊரில் ரொம்ப காமனான வியாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸுக்கு வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவங்க சுகர் ப்ரெஷருக்கு மெடிசன்ஸ் போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். கேன்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது லைஃப் டைம் தேவைப்படாது, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படாது. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதம் 1 வருஷத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரெகுலராக செக்அப் பெற வேண்டியது ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து நம்ம கேன்சரை வந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்தினாலும் அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு பேஷண்ட்டுக்கும் மாறும். சில பேஷண்ட்டுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்னா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி, ஆனால் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் 3rd stage 4th stage இருக்கவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறனால எல்லா பேஷண்ட்டுமே வந்து 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் வர சொல்லுவோம். தேவை இருந்தால் ஸ்கேன் எடுப்போம், அவங்களை பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அது மாதிரி வந்து குறைஞ்சது 5 வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோஅப் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 5 வருஷத்துலேருந்து சில பேஷண்ட்டுக்கு 10 வருஷம் வரைக்கும் கூட அவங்களுக்கான ரெகுலர் ஃபாலோ அப் தேவைப்படும்.
1: இப்போ பொதுவாக அந்த கேன்சர் ரிலேட்டடாக நிறைய இடத்துல வந்து அவேர்னஸ் கேம்பெயின் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட காசு வந்து இந்த கேன்சர் புற்றுநோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இன்னும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சில வருடங்களுக்கு முன்னாடியே கம்பேர் பண்ணுறப்ப வந்து புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே விவாதித்த மாதிரி சிகரெட்டு போதை பழக்கம், அப்புறம் வந்து மது பழக்கத்தினால கேன்சர் வருதுங்கிறது மக்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நம்ம உணவு பழக்கங்களை பத்தியும் பேசணும். இது மாதிரி சில தவறான உணவு பழக்கங்களே கேன்சர் வருதுங்கிறது ஓரளவுக்கு மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த விதத்துல வந்து நம்மளுடைய சமூகம் வந்து எதனால கேன்சர் வருதுங்கிறது தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டயுமே இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஆனா எந்த விழிப்புணர்வு நம்ம மக்கள் கிட்ட இன்னும் கம்மியா இருக்குது அப்படின்னா, கேன்சர்னா இன்னும் பயப்படுறதும், கேன்சர்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி பயந்து வீட்டுல உட்காரதும் நிறைய பேர் பாக்குறோம். ஃபார்ச்சுனேட்டா நிறைய பேர் இன்னைக்கு படிச்சவங்க கூட சில பேரோட தவறான கைடன்ஸ்னால எனக்கு வந்து ஒரு பேஷண்ட்ல ஒருத்தவங்க வந்து என்னன்னா, ஒரு யங் மதர், அவங்களுக்கு வந்து ஒரு 35-40 இயர்ஸ் தான் ஏஜ் இருக்கும். அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப சின்ன கட்டியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க தவறாக கைடன்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாலும் சரியாகாது, இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் காசு செலவு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தவறாக கைடன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா நம்ம உடம்பு தாங்காது அப்படிங்கிற மாதிரியான மற்றவங்க சொல்றதை கேட்டு பயந்துகிட்டு ரொம்ப ஈஸியா குணப்படுத்தக்கூடிய சின்ன கேன்சர் புற்றுநோயை வந்து அவங்க வைத்தியம் பார்க்காம 2 வருஷத்துல வந்து ரொம்ப பெருசா பரவி உடம்பு ஃபுல்லா பரவி அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபுல்லா குணப்படுத்த முடிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியல, வியாதி ரொம்ப பெருசாகி அவங்க வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க ரொம்ப உடல்நிலை மோசமாயிருச்சு. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல ஏன் கேன்சர் வருதுங்கிறத நம்ம மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா கேன்சர் வந்தா என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற பயம் கண்டிப்பா மக்களுக்கு இன்னும் இருக்குது. அந்த கேன்சர்னால பயந்துகிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணாம ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இன்னும் ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணாம இருக்காங்க. கண்டிப்பா கேன்சருக்கான சிகிச்சை முறைகள், நவீன சிகிச்சை முறைகள் நிறைய வந்துருச்சு. ஈஸியா சிகிச்சை பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமா வாழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையா இருக்கு. அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா மக்களுக்கு தேவை.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: இன்று நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் சொல்லிருந்தீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: கோவை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு, கடந்த 2 நாட்களா நம்ம கேன்சர் பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவும் நீங்க பொறுமையா உட்காந்து கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கேன்சரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எதனால கேன்சர் வருது, அதை எப்படி அதுக்கு டாக்டர் போய் பாக்குறது, அதுக்கு என்ன வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு, சர்ஜரி எப்ப பண்றது, கீமோதெரபி எப்ப கொடுக்கறது, கதிர்வீச்சு சிகிச்சை எப்படி கொடுக்கறதுங்கிறத கண்டிப்பா நீங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு யாராவது உங்களுக்கு கேன்சரோ இல்ல கேன்சருக்கான அறிகுறிகளோ இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை நீங்க பரப்புங்க. கேன்சருங்கிறது முடிவல்ல, கேன்சருங்கிறது பல பேருக்கு அதுல இருந்து குணமாகி அது ஒரு தொடக்கமா இருந்து அதுல இருந்து அவங்க பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. கேன்சர் அப்படின்னாலே பயப்படாம கண்டிப்பா முன்னாடி வந்து அதற்கான சிகிச்சை செஞ்சுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகா தெளிவா பொறுமையா அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ஆகாஷவாணி கோவை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது நன்றிகள். இந்த நிகழ்ச்சி மூலமாக எஃப்எம் ரெயின்போவில் பங்கு கொண்டு உங்கள் அனைவரும் சந்தித்தல் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். விவசாயிகளுக்கு தமது அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்களினை சேர்ந்து அழகா ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103 நான் உங்க அர்ஜய் அகில். நிகழ்ச்சி தொகுப்புல 1950 1969 இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து அழகான பாடல்களை உங்களோட விருப்ப பாடல்களா கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது 0422 முன்னிணைப்பு என சேர்த்துட்டு 2311632317046 இந்த எண்களை சேர்த்து அழைத்து நீங்க உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அப்படி இல்லை என்னால முடியலங்கன்னா வாட்ஸ்அப்ல முடியாத நேயர்கள் அப்படிங்கிறவங்க அனுப்பலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்கள்ல உங்களுடைய கருத்துக்களை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற நம்முடைய முன்னூல் பக்கம் போயிட்டு இன்னைக்கான போஸ்ட்க்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது தொடர்ந்து முக்கியமான விஷயம் அந்த ஒரு வாரம் அப்படிங்கறதான் எப்பயும் சொல்றதே தான். ஸோ நான் வந்து நேத்து வந்தேன் முதா நேத்து வந்தேன் அப்படின்னா இனி வரப்போறவங்களை கேட்கட்டுமே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பெரும்பான்மையான அந்த பெருமனசு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் உதவும் அப்படிங்கறத சொல்லலாம். இணைந்திருக்கிறோம், இது கிராமபோனும் 103. Thank you.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜனன்சன்ஸ், கோவை.
1: தினமும் காலை மணி 6:55 டெரன்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

0: நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் மாவட்ட குரணிக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்கம்மா.
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு கல்யாண பரிசு படத்துல உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட அப்படிங்கிற பாட்டு போடுங்கம்மா.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடலேதோ. நன்றி.
1: நன்றி.

0: அடுத்த நேயர் யாரு நிகழ்ச்சியில இணையறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜோதிபுரத்தில் இருந்து சந்திரன் பேசுறேன் மேடம்.
0: சரி, என்ன பாடல் வேணுங்க?
1: உயர்ந்த மனிதன் படத்தில் வெள்ளிக்கிண்ணம் தான் பாட்டு போடுங்க.
0: ரைட்டு, உங்களுக்காக பாடல் இது. நன்றி.

0: நேரம் 3:16. நம்மிடம் கிராமபோனும் 103ல தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குபேந்திரன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: மாயபஜார்ல இருந்து ஒரு பாடல்.
0: சரிங்க, நன்றி.
2: கல்யாண சமையல் சாதம்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில திறந்து அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
1: சங்கீதா தங்கரோ, செட்டிக்காடு சாவுக்கட் பாடிட்டு இருந்தீங்க மேடம்.
0: பாடல் கேட்டலாம்.
1: அலிபாபாவும் நாங்கள் திருடர்கள் பாட்டுல இருந்து அழகான பொண்ணு தான் அந்த
0: பாடல். பாடலுக்கு நன்றி.
1: நன்றி.

നേരുകൾ ഇതുവരെ കേട്ടത് ഗ്രാമഫോണും 103ഉം. தினமும் காலையும் மணி 8:50க்கு சைபோலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேரம் 3:29. NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இளந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார்.

தங்கமகன் ஃபிலிம்காக பாடலை கேட்டு ரசித்தோம். இது மயக்கமாலை. 4:11 நிமிடத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பிளமிபித்தன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்ததான்

வீரபாண்டியன் பிலிம்காக பாடல் கேட்டிருச்சோம். மலேசிய வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை சங்கர் கணேஷ்.

நேரம் 4:29 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது மயக்கும் மாலை, அழகான பாடல்களை கேட்ட இந்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் ஃபிலிம்காக கேட்டு ரசிச்சோம். மனு கே சித்ரா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேர்களே, இன்னைக்கு ஈவினிங் 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில பெண்களுக்கு வணிகவியல் துறையில இருக்கிற வாய்ப்புகளை குறித்து நேரலையில நம்மளோட நிறைய டிஸ்கஷன், நம்மளோட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண இருக்கிறாங்க தனியார் கல்லூரி முதல்வர் முனைவர் டி பிரசன்னாதேவி அவர்கள்.

ஆர் ஆரோ ஆரிராரோ ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எச் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை கே பாக்யராஜ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் ஒலிக்க காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியானது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.5 மயக்கு மலை.

நேர்கள் இதுவரை கேட்டது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜி யாகில். தொடர்ந்து செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிதாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03, ரெயின்போ எஃப்எம் 103 இது சித்திர செவ்வானம். தினமுமே நம்ம சித்திர செவ்வானத்துல ஒரு தகுதி பெற்ற புகழ் பெற்ற ஒருத்தர்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்டுடியோல இருந்து அவங்கள லைவ் இன்டர்வியூ பண்ணி அவங்களை பத்தின விஷயங்கள் நிறைய தலைப்புகள்ல நம்ம உரையாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. பெண்களுக்கு வணிகவியல் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க.

0: தனியார் கல்லூரி முதல்வர் பிரசன்னா தேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பத்தி நீங்களே ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன்.
1: கண்டிப்பா. என்னோட பேர் வந்து பிரசன்னா தேவி. நான் வந்து பிரின்சிபலா இருக்கேன் லட்சுமி நாராயணா காலேஜ்ல.
0: ஓகே மேம்.
1: என்னோட கிராஜுவேட் வந்து எம்காம் எம்ஃபில் பிஹெச்டி.
0: ஓகே.
1: அங்கேயே 25 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் அஸ் அ பிரின்சிபல். அஸ் அ பிரின்சிபல் இல்லை, ஹெச்ஓடியா, அதுக்கப்புறம் பிரின்சிபலா அங்கேயே இருக்கேன்.
0: ஓகே மேம்.
1: எனக்கு காமர்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அதை பற்றியே இன்னைக்கு குவெஸ்டன்ஸ் இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய குவெஸ்டன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போய் சேரணும் அப்படின்னா.
0: நீங்கள் உங்களோட துறை காமர்ஸ் அப்படின்னு தேர்ந்தெடுத்தீங்க?
1: ஆக்சுவலி 10th படிக்கும் போதே என்னோட அக்கா அப்பா எல்லாருமே பிசிக்ஸ் சயின்ஸ் எல்லாருமே பேக்ரவுண்ட். நம்ம அதுலேருந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் காமர்ஸ் செலக்ட் பண்ணினேன். ஆனால் அதுவே வந்து என்னோட இன்ட்ரெஸ்டாகவும் ஆயிடுச்சு காமர்ஸ்.
0: மேம், நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபலாக இப்போ இருக்கீங்க, நீங்கள் படித்த காலத்துக்கும் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் உங்களை பிரின்சிபலாக பார்க்குறதுக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசங்கள் நீங்கள் உணர்வீங்க?
1: நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்தது 20 இயர்ஸ் பேக்.
0: ஓகே.
1: அதுக்கும் இப்போக்கும் இப்போ வந்து என்ன ஜென் இஸ் இட் அப்படின்ற காலம்ன்றதுனால பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி காலேஜ், வீடு, படிப்பு, அவ்வளவுதான். இப்ப அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய நம்ம கூட நமக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் கொடுக்கறோம். நம்ம அப்டேட் இல்லாம இருக்கிறத விட அவன் நிறைய அப்டேஷன்ல இருக்கான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கான் பிகாஸ் ஆஃப் தி டெக்னாலஜி.
0: ஓகே மேம். இப்போ ஒரு பிளஸ் டூ படிச்சதுக்கு அப்புறம் காமர்ஸ் அப்படிங்கறது வந்து ஒருத்தங்க படிக்க விரும்புறாங்கன்னா முதல் காலத்துல எல்லாம் வந்து பிகாம் அப்படிங்கிற ஏதோ ஒரே ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அதுல நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்கு. அதுல என்னெல்லாம் வேரியேஷன் வந்திருக்கு, எதெல்லாம் படிச்சா அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியுமா?
1: ஃபர்ஸ்ட் நாங்க படிக்கும் போது பிகாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிகாம் சிஏ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிகாம்ல பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் நிறைய. பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்கு, பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்கு, பிகாம் ஐடி இருக்கு, பேங்கிங் இன்சூரன்ஸ், ஃபினான்சியல் சர்வீஸ், இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். பிகாம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. நாட் ஒன்லி பிகாம், நிறைய இருக்கு. அதனால நிறைய ஃபீல்ட்ல வந்து போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களும் அங்கே இருக்கு நிறையா.
0: மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வேரியேஷன்ஸில் வந்து எந்த ஒரு துறைக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: பிளெயின் காமர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவன் ஒரு பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் எதையும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தரவாக படிப்பான். இப்போ மித்த கோர்சஸ் வந்து படிக்கலாம், ஆனால் என்னோட சஜஷன் பர்சனலாக பிகாம் வந்து ரெகக்னைஸ்ட், கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட், பிகாம் சிஏ வந்து ஈக்குவலன் டு பிகாம், அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஃபேஷனேட் கோர்சஸ் வேணும். அவனுக்கு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் தனியாக படிக்கணும், இல்லை கார்பரேட் சைட் செக்ரட்டரிஷிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தனியாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தி கேன் சூஸ் தட் கோர்ஸ் ஆல்சோ.
0: ஓகே மேம், சூப்பர். நிறைய வணிகவியல் பற்றின விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறோம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. மேடம், நம்ம காமர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, காமர்ஸ்க்கு வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா? மேத்ஸ்ல ஆவரேஜா இருக்க பசங்க கூட காமர்ஸ்க்கு வந்து எடுக்கலாமா? சரியான சாய்ஸா இருக்குமா?
1: கண்டிப்பா மேத்ஸ் வந்து ஆவரேஜா இருந்தாலே போதும்.
0: ஓகே,
1: ஏன்னா அக்கௌண்டிங் அக்கௌண்ட்ஸ் போடும்போது அவனுக்கு பேசிக் மேக்ஸ் தெரியும். ஆக்சுவலி அவன் 10th வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருப்பான் பை பேசிக் மேக்ஸ். அதனால மேக்ஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் மேக்ஸ் இருந்தாலே போதும், அவன் நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கலாம் அவனோட காலேஜில்.
0: இப்போ இந்த காமர்ஸ் படிக்கிற மாணவிகள் அவங்கெல்லாம் வந்துட்டு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எம்காம் மட்டும்தான் படிக்கணுமா, இல்லை வேற என்னென்ன கோர்சஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியுங்களா?
1: இல்லை, இப்போ பிகாம் படிக்கிறவங்க பிகாம் சிஏ எது படித்தாலுமே எம்காம் தான் போகணும் அப்படின்னு கிடையாது.
0: ஓகே,
1: ஒரு ஹெச்ஆர் ஆகணும், அவங்க ஐடி ஃபீல்ட் சைடில் கூட இப்போ போகிறாங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி போகும்போது அவங்களுக்கு எம்பிஏ ஹெச்ஆர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் படிக்கும்போதே அவங்க என்ன பண்ணலாம்னா சிஏ படிக்கலாம். ஆக்சுவலி 12th முடிச்சாலே சிஏ பண்ண முடியும். ஆனால் இப்போ காமர்ஸ் பிகாம் படிச்சு டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடிஷ்னலாக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிளாஸஸ்க்கு போகலாம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 levels இருக்கும். அவங்க ரெகுலர் காலேஜ் வந்துட்டே ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயோ இங்கே அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க அதை பண்ணலாம்.
0: இன்டர்ன்ஷிப் மாதிரி
1: பண்ணலாம். சிஏ மட்டும் கிடையாது, அவங்க வந்து என்ன வேற நிறையாவும் இருக்கு. ஏசிஎஸ் இருக்கு, நம்ம அதை அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு சொல்லுவோம், அந்த கோர்ஸ் பண்ணலாம். அது தவிர சிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அந்த கோர்ஸ் பண்ணலாம். ஏசிசிஏன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் கோர்சஸ் இருக்கு. அவங்க வந்து இதையும் கூட டிகிரி படிக்கும் போது பண்ணலாம், இல்லை பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிஏ பண்ணலாம். அவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட கேரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே மேம், இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு காமர்ஸ் படித்தவங்க வந்து ஒரு காமனான ஜாபுக்கு மட்டும்தான் போக முடியுமா, இல்லைனா வந்துட்டு இப்போ

0: இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஃபின்டெக் இல்லைனா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி டிஜிட்டல் பேங்கிங், இந்த மாதிரி துறைகளில் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக
1: இருக்கு. காமர்ஸ் படித்தா அந்த காமர்ஸ் ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. இவங்க அடிஷ்னலாக காமர்ஸ் டிகிரி படிக்கும் போதே அடிஷ்னல் ஸ்கில்ஸ் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் சொன்ன டேட்டா அனாலிட்டிக்ஸோ இல்லை ஃபின்டெக்கோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் பேங்கிங்லேயும் அவங்க வந்து போய் வேலை செய்ய முடியும்.
0: ஓகே மேம், இப்போ ஒரு காமர்ஸ் படிக்கிற ஒரு மாணவி, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ டிகிரி அப்படிங்கிறத விட, இப்போ நான் டிகிரி படித்து டிகிரி வாங்கிட்டேன், இப்போ எம்காம் பிகாம் ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை அது தவிர வந்துட்டு என்ன ஸ்கில் செட் இருந்ததுன்னா அவங்க வெளியில் போய் ஒரு ஜாப் ரெடியாக அவங்க கிராஜுவேட் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை?
1: கண்டிப்பாக நிறையா ஸ்கில்ஸ் வேணும். ஏன்னா இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, சும்மா ஈஸியாக ஒரு டிகிரி முடித்தோம் அப்போ அந்த காலத்துலலாம் ஃபியூ மெம்பர்ஸ் தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஈஸியாக இருந்தது, ஜாப்ஸ் இருந்தது நிறையா. இப்போ அப்படி இல்லை, எவ்ரி ஒன் தே ஆர் ஸ்டடிங். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிகாம் படிக்கும் போதே அவங்களுக்கு தனியாக ஸ்கில் டாலிங்கிற கோர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல், அட்வான்ஸ்ட் எக்ஸலோ இல்லை டேலியோ இல்லை ஜிஎஸ்டி ஃபைலிங்கோ அதில் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஆனால் தான் அவங்களால ஜாப்பை வந்து ஈஸியாக அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து அவங்களால ஈஸியாக ஜாப்பை இது பண்ணிக்க முடியும்.
0: ஓகே, நீங்கள் அதெல்லாம் வந்து காலேஜ்லேயே சப்போர்ட் பண்ணி பண்ணுவாங்களா இல்லை வெளியே?
1: காலேஜ்லேயே சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ எல்லா காலேஜஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் கோர்சஸ்ன்னு கொடுக்குறோம். ஈவன் அவங்க சப்ஜெக்ட்ஸ் படித்தாலுமே அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் ட்ரைனிங்கோ இல்லை 6 மந்த்ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு நிறைய அவங்கள ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: ஓகே மேடம், இப்போ இந்த வணிகவியல் துறையில் இருக்க படிக்கிற மாணவிகள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேலை வாய்ப்பு வந்து எந்தெந்த துறையில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேங்கிங் செக்டர்ஸா இல்லை இன்சூரன்ஸா ஃபினான்ஸா டாக்ஸேஷன் ஆடிட்டிங் கார்ப்பரேட் செக்டர் கவர்மெண்ட் ஜாப்ஸுமே
1: இருக்கு. ஆனால் அந்தந்த அந்தந்த ஏரியாவுக்கு உரியதில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக படிச்சுக்கணும். இப்போ ஜிஎஸ்டி படித்தா ஜிஎஸ்டி போகலாம், டேலி படித்தா அக்கௌண்டிங் செக்ஷன் கம்பெனிஸ் போகலாம், அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் கிளாஸஸ் ஏதாவது கம்ப்யூட்டர் ஏஓ இல்லை பைத்தான் ஜாவா சி பிளஸ் அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்க முடியும். அப்படி படித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்குது அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம், இப்போ உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலலாம் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்களே, ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு வரவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியானவங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்களா, இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்லா பேசுகிறாங்களா ஒரு கம்யூனிகேஷன்

0: வச்சிருக்கு. முன்ன இருந்த மாதிரியே தான் இருக்கா, இல்லை இன்றைய நிலைக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்களா?
1: முன்ன இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா முன்ன விட ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ விமன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்குறாங்க. அவங்க டிகிரி மட்டும் இல்லை, பிகாம் பிகாம் சிஏ படிக்கிறாங்க இல்லை அப்படின்னா, கூடவே வந்து நிறையா என்ன காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கோ அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டாலி ஆகட்டும், இல்லை ஜிஎஸ்டி ஆகட்டும், ஃபைலிங் ஆகட்டும், என்ன அக்கௌண்டிங் ஃபீல்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கிறதுனால முன்னே விட அவங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, படிக்கிற பர்சன்டேஜும் ஜாஸ்தி, அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்குது.
0: என்னென்ன துறையில் மேம் இப்போ அவங்க போக முடியும்? ஒரு பெண் காமர்ஸ் டிகிரி படிச்சிருக்காங்க, கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது என்னென்ன துறையில் அவங்க போனால் கரெக்டாக இருக்கும்?
1: பேங்கிங் ஈஸியாக இருக்கும், பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்குது. நாங்கள் காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது கூட ஈவன் நாவ் காலேஜஸில் ட்ரெயின் பண்ணுறோம். பேங்கிங் செக்டர்ஸ் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அது ஈஸி தான். அடுத்து ஹெச்ஆர்ல பார்த்தீங்கன்னா
0: இந்த காலத்துலேயும் கூட அந்த ஒயிட் காலர் ஜாப் எல்லாம் வந்து பெண்களுக்கு இருக்குங்களா?
1: பழகிடுச்சு. அதனால பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் இப்போ பேங்க்ல போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கிங் பர்சன்ஸ் அப்படின்னு பேங்க்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. முன்னே விட நான் படிக்கும் போது, நான் பேங்க் போகும்போது பார்த்ததை விட இப்போ நிறையா விமன் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க. அதுவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா நிறையா ஐடி கம்பெனிஸில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா ஹெச்ஆர் ஃபீல்டில் வந்து நம்ம கேர்ள்ஸ் இருக்காங்க. எம்பிஏ ஹெச்ஆர் ப்ரிஃபர் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஆடிட்டிங் சொல்லலாம், அப்புறம் இன்சூரன்ஸ் சொல்லலாம்.
0: ஓகே மேடம், ஓகே ஃபைன். நான் அதான் கேட்டேன், இன்னுமே வந்து இந்த காலத்துலேயுமே வந்து பெண்கள் இதுதான் செய்யணும், பெண்கள் அதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு
1: அப்படி இல்லை
0: இருக்கான்ற மாதிரி.
1: பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கிங் எம்ப்ளாயர்ஸ் வந்து பேங்கிங்ல வந்து
0: கம்பேரிட்டிவ்லி
1: நிறைய பேர் இருக்காங்க. முன்ன பேங்க்குக்கு போனதுக்கும் இப்போ பேங்க் போகும்போது பார்க்கும்போது சொல்றேன் நான்.
0: ஓகே மேம், இப்போ கார்ப்பரேட் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா லோக்கி ப்ரொஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப ஹையர் ப்ரொஃபைலில் வந்து பெண்களுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
1: அப்படி ஃபீல் இப்போ பண்ணுறதில்ல, முன்னே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபீல்டு நான் வந்து பெண்கள் நிறையா பேர் வந்து இருக்காங்க, ஆனால் அப்படி ஃபீல் பண்ணவும் இல்லை.
0: ஓகே மேடம், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வணிகவியல் துறையோட இந்த இந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பெறதுக்கு வந்து எவ்வளோ உதவியாக இருக்குது?
1: கண்டிப்பாக இப்போ அவங்க அவங்க வந்து இப்போ பிகாமோ இல்லை பிகாம் சிஏவோ இல்லை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிலாம் படிக்கும்போது அவங்க மட்டும் படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், டாக்ஸேஷனா என்ன, இன்சூரன்ஸ்னா என்னன்னு எல்லாமே வந்து படிக்கிறதுனால தே கேன் ஈஸிலி டேக் அ ஃபினான்ஷியல் டெசிஷன். டெசிஷன் மேக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் வந்து வீட்டில் எடுக்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் டெசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்குமே.
0: கண்டிப்பாக மேம், இப்போ ஒரு ஒரு பெண் வந்து அவங்க சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாமா, இல்லை அதை தொடர்ந்து வர அந்த சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, டாக்ஸேஷன், இன்சூரன்ஸு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம் தான் இல்லையா?
1: சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, கவர்மெண்ட்டே ஒரு பட்ஜெட் போடுது, ஒரு பிளானிங் இருக்குது, அதனால தான் அவங்களால ஈஸியாக செயல்படுத்த முடியுது. அப்போது ஒரு பெண் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயுமே ஈக்குவலைஸ்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணால் தான் வி கேன் பேலன்ஸ் அ ஃபேமிலி.
0: ஓகே ஓகே ஃபைன். இப்போ இந்த இப்போ நம்ம பொதுவாக வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும், இப்போ பெண்களுக்கான அப்படின்ற எடுக்கும்போது இதுக்கு தனியாக ஒரு ஸ்கில் செட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்களா?
1: பெண்களுக்குன்னு மட்டும் இல்லை, யூஸ்வலாகவே டிகிரி படிக்கும் போதே ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன டாலி, ஜிஎஸ்டி, கூடவே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜஸ் இப்போ என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் அ ஜாப்.
0: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

அஞ்சு மணி 21 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சித்திர செவ்வானம். இன்னைக்கு டாக்டர் பிரசன்னா தேவி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். வணிகவியல் துறை பத்தியும் பெண்களுக்கு அதுல என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாமே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மேடம், இந்த துறையில வந்து இன்றைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி எந்த அளவுக்கு அதிகரி

0: சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் வணிகவியல் துறையில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். மேடம், இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த தேதியில் வந்துட்டு வீட்டில் இருந்தே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங்ஸ் போடுறாங்க, அந்த இ காமர்ஸ் அப்படிங்கிற அந்த இணையம் சார்ந்த வணிகவியல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் அந்த வணிகவியல் துறை காமர்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கு எந்த வகையில் அந்த நாலேஜ் உதவும், அதை பற்றி சொல்ல முடியுங்களா?
1: ஆமாம், இப்போ நிறையா வந்து ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, ஃபோன் பார்க்காதவங்களே இல்லை. பிஸ்னஸை வந்து நம்ம ஷாப்பில் போய் பொருள் வாங்கிறத விட இப்போ ஆன்லைன் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபோன் தான், எப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிடைச்சாலுமே யாராக இருந்தாலும் ஃபோனும் கையுமாக தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா இல்லாதவங்களே, பேஜ் இல்லாதவங்களே கிடையாது. யார் பிஸ்னஸ் ஹோல்டர்ஸை போய் நம்ம எது பார்த்தாலும் ஓகே நாங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்களோட ப்ராடக்ட் வேணுமா அது அந்த பேஜ் பாருங்கள் அப்படின்னு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு இப்போ இன்ஸ்டா பேஜ் வந்து மக்களிடையே பயங்கர ஃபேமஸாக இருக்குது.
0: கண்டிப்பாக
1: அதனால் நம்ம என்டர்பிரினர் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கடை வச்சு ஒரு இடத்துல தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுன்றது மாதிரி இப்போ ஆன்லைன் ட்ரெண்டிங் நிறையா வந்துருச்சு. அதனால தான் எல்லாரும் அமேசானையும் ஃப்ளிப்கார்ட்டையும் தேடி போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஈஸி டு ஆக்சஸ், பீப்புளை கஸ்டமரை வந்து ஈஸியாக நம்ம கேஷ் பண்ணிக்க முடியும். அதுவும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அந்த மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் நிறையா ஸ்கில் டெவலப் பண்ணிக்க போது ஈஸியாக ஒரு ஆண்டர்பிரினராக ஆயிக்கலாம் வீட்டில இருந்தே.
0: கண்டிப்பா, ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து வெளியில போய் வாங்கிட்டு வர அந்த நேரம் கூட மிச்சமாகிறதுனால எல்லாருமே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஓகே, இப்போ ஒரு சின்ன லெவல்ல ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்படிங்கிறது முக்கியம்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு காமர்ஸ் பேக்ரவுண்ட் தான் வேணும்னு இல்லை, ஆனால் நான் காமர்ஸ் படிச்சிருக்கிறதுனால வேணும் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லை, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி பேக்ரவுண்ட் தெரியாமல் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த பிஸ்னஸ்க்கு என்ன வேணும், என்ன ஃபினான்ஸ் தேவைப்படுது, அந்த ப்ராடக்ட்டையோ இல்லை ஏதாவது நம்ம சேல் பண்ணுறோனோ அந்த ஏரியாவுக்கு அது ஓகேவா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்னால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே படிக்கலைனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வில் டீச் எவ்ரி திங் டு த பீப்புள்.
0: உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ்
1: கண்டிப்பா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றாங்க இங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் நான் சொன்னேன் ட்ரெண்டிங் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஈஸியா வந்து மணியை நம்மளால ஈஸியா ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஆன்லைன்ல. அப்புறம் அதுல அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா இல்லை. நமக்கு வந்து சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாம், ஆன்லைன்ங்கிறதுல சின்னதா ஸ்டார்ட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு எலாபரேட் பண்ண முடியுமா பண்ணிக்க முடியும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றாங்க.

0: ஓகே, நிறைய பேர் இப்போ சின்ன சின்னதாக நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான தடைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
1: அதாவது நமக்கு வந்து ஆன்லைன்லங்கும் போது நமக்கு வி ஹாவ் டைரக்ட் டச் வித் கஸ்டமர் கிடையாது. அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நம்ம கொடுக்கறது எல்லாமே அவனுக்கு பிடிக்குதா, இந்த மாடல் ஓகேவா, அது அவங்களோட ஃபிட்டிங் ஸ்டைல்ஸ் ஓகேவா, அது எல்லாத்தையும் நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியாது. டைரக்ட் டச் இருந்தனா ஒரு கஸ்டமரை வந்து அவனுக்கு இது பிடிக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆன்லைனில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அப்புறம் இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அவனுக்கு பிடிக்கல சைஸ் ஓகேனா நமக்கு அந்த ப்ராடக்ட் அதே சேம் லெவலில் தான் திரும்பி வந்து கிடைக்குதா அப்படிங்கிற லாஸ் மே அக்கர் டு த என்டர்பிரனர்ஸ். அதனால அந்த சில பிரச்சனைகள் இருக்கு, டைரக்ட் டச் வித் கஸ்டமர் கூட இல்லை.
0: ஓகே மேம், இப்போ இந்த இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில்கள் நடத்திருக்க அந்த ஒரு ஃபார்மல் பிஸ்னஸஸ் ஆரம்பிக்கிறதுல நம்மளோட வணிகவியல் துறை வந்து எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது? ஒரு ஒரு ஜிஎஸ்டி
1: கண்டிப்பாக, ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே அவனுக்கு பேஸ் நாலேஜ் எல்லாமே கிடச்சிரும். ஜிஎஸ்டி தெரியும், டேலி தெரியும், அக்கௌண்டிங் ஸ்டைல் தெரியும், ஈவன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது காஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஒன்று படிப்பான்.
0: ஓகே,
1: அப்புறம் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் என்ன டெசிஷன் எடுக்கலாம், எந்த டைமில் எப்படி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், யூசேஜ் ஆஃப் ப்ராடக்ட், நம்ம ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி வைக்கிறோன்னா எந்த அளவுக்கு வைக்கணும், எந்த டைமில் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும். அவன் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பான் அவனோட பிஸ்னஸில்.
0: ஓகே, இந்த ஜிஎஸ்டி, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸஸ், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து எவ்வளோ இதுக்கு யூஸ் ஆகுது மேடம்
1: பிஸ்னஸ்க்கு?
0: இப்போ
1: பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இல்லை. சொன்ன போனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும் கண்டிப்பாக. அப்போ இது அவங்க படிச்சுட்டு வர்றதுனால ஈஸியாக அவங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ நிறைய பேர் சம்பாதிச்சவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே வீட்டில் கொடுக்கறது, இல்லைன்னா வந்து அவங்க வந்து அதை பற்றின எந்த பிளானிங்கும் இல்லாமல் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இவங்களால அதை பிளான் பண்ண முடியாதது நிறைய பேர் இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக காமர்ஸ் படிக்கிறது எந்த வகையில் உதவும்?
1: ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. நீ எவ்வளோ வாங்குற, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கக்கூடிய பவர் இருக்கிறது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு இருக்கு. பிகாஸ் தே ஆர் லேர்னிங் த சப்ஜெக்ட் இன் தேர்.
0: அதனாலதான் கேட்கிறேன், அவங்களை விட அவங்களுக்கு கொஞ்சம் இது பத்தி நாலேஜ் அதிகமா இருக்கு.
1: என்ன இப்ப நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியாது, இல்ல நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம வாங்குறதுல எவ்வளவு செலவு பண்ணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணும், என்ன ஃபியூச்சர் இருக்கு, அதுக்கு எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்றது வந்து அவன் சப்ஜெக்டாவே படிக்கிறான். அப்படி படிக்கும் போதே அவனுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும் போது அவன் சம்பாதிச்சானா அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டானா அவனோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்.
0: ஓகே மேம், ஓகே, நிறைய விஷயங்கள் வணிகம் சார்ந்து பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 5:42 எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்ம கேட்டுட்ருக்கோம் சித்திரச்சிவானம். மேடம், நிறையா பெண்கள் வந்துட்டு படிக்கும்போதெல்லாம் நல்லா படிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் அப்புறம் ஒரு கல்யாணம், ஒரு மதர்ஹுட் இப்படி போகும்போது நிறையா கரியர் பிரேக் எடுப்பாங்க இல்லையா. அந்த எடுத்துகிட்டு திரும்பி வர இவங்களுக்கு வந்து இந்த வணிகத்துறையில் வந்து எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது?
1: கண்டிப்பாக அப்படி மேரேஜோ இல்லை மதர்ஹுட் போது பிரேக் எடுக்கும்போது அவங்க என்ன அந்த பிரேக்கில் சும்மா இருந்துடக்கூடாது, ஓகே வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் வளர்த்துட்டு தான் அவங்க ஜாப் போயிருப்பாங்க. அந்த ஸ்கில்லே டச்சில் இருக்கணும் அவங்க.
0: ஓகே,
1: இல்லை அந்த டைமில் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஏதாவது படிக்கலாம் அவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா. அவங்களோட ஸ்கில்லை வளர்த்திட்டே இருக்கும்போது அந்த பிரேக் வந்து பிரேக்காக இருக்காது. நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரேக் அந்த டைம் கொடுக்குறாங்க, திருப்பி கம்பேக் ஆகிக்கலாம், அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஸ்கில்ல வந்து அவங்க டச்லேயே இருந்தாங்கன்னா அது ஒரு பிரேக்காகவே இருக்காது.
0: இருக்காது கண்டிப்பாக. ஒரு இப்போ வந்துட்டு இந்த துறையில் நிறைய பெண்கள் வரணும் அப்படின்னா நம்மளோட பள்ளி இல்லைன்னா கல்லூரிகளில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் பெண்கள் பொறுத்த
1: பெண்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து இப்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, அவங்க இப்போ டாலி போடுவாங்க இல்லை ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விமன் ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கலாம்.
0: ஓகே,
1: பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து அவங்களுக்கான அந்த ஸ்கில்லை வந்து அவங்களுக்கு வெளிக்கொண்டு வரக்கான ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுக்கலாம்.
0: ஓகே மேம், எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே இது இம்ப்ளிமெண்ட்
1: இருக்குது. ஸ்கூலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரைனிங்குமே கொடுக்குறோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும்.
0: ஓகே, இப்போ நம்ம இப்போ 2026 இருக்கோம், ஒரு 2035 அந்த மாதிரி 2035 அந்த மாதிரியான வருஷங்களில் இந்த வணிகத்துறையில் பெண்களோட பங்கு வந்து எவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க?
1: கண்டிப்பாக நிறையா இருக்கும், 100% இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிச்சது

0: கற்றுக்கும் போது இப்போ இப்போவே நல்ல ட்ரெண்டிங்கில் எல்லா இடத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், விமன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ 35 அப்படிங்கும்போது என்னென்ன ஸ்கில்ஸ் வருதோ எல்லாமே கற்றுக்கிறதுக்கான ஆசையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நிறைய காமிக்கிறாங்க. அவங்க அப்போ இன்னியுமே வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம்.
1: இப்போ காமர்ஸ் படிக்க வர மாணவிகள்கிட்ட கேரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சமீப ஆண்டுகளில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க?
0: கெரியர் இல்லை
1: புதுசாக இந்த கேரியர் பற்றி நான் இவ்வளோதான் என்னோட இது இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த சமீபத்தில் இந்த கால குழந்தைங்க கிட்ட நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க?
0: அவங்க வந்து என்ன பண்ணணும்னா படிச்சுட்டு ஓகே கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதோட அவங்களோட ஃபில் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. அவங்க அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணும், அவங்களோட ஃபியூச்சர் ஃபேமிலியை வந்து கரெக்டாக கொண்டு போகணுன்றக்காக அவங்க கெரியரவே அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஈவன் 12th படித்து முடிக்கும் போதே இதுதான் சூஸ் பண்ணும், இது படித்தோம்னா இது கூட அடிஷ்னலாக ஆட் ஆன் கோர்சஸ் படிக்கணும், இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போகணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஒரு ஸ்கில்லையுமே அவங்களுக்கு என்ன வரும் என்ன படிக்கணும் அப்படின்னு அவங்க படித்து அவங்களோட கெரியரை வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவாங்க.
1: ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா என்ன சொல்கிறாரோ, அண்ணா என்ன சொல்கிறாங்களோ, தாத்தா என்ன சொல்கிறாங்களோ அந்த கோர்ஸ் தான் நான் எடுத்து படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து அதில் கண்டிப்பாக சேஞ்ச்
0: இல்லை, நாங்கள் அப்படி முன்ன இருந்தது, என்ன சொல்றாங்களோ வீட்டில் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க எடுத்து படிச்சாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே 10th இருக்கும் போதே என்ன 11th சூஸ் பண்ணும் அப்படின்னா அவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ அந்த குரூப் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிகிரியில பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சில சமயம் சொல்லுவோம் பிகாம் சிஏ எடுத்துக்கோ இல்ல பிபிஏ வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா இல்ல நான் அதை பத்தி தெரிஞ்சிருக்கேன், பிபிஏனா இதுதான், இதுக்கான வேல்யூ உள்ள இருக்கு, இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது இருக்கு, இந்தந்த கம்பெனியில இவங்க இவங்க பிளேஸ் ஆவாங்கன்ற எல்லா டேட்டாஸும் வச்சிருக்காங்க. வச்சுட்டு அவங்க ஸ்ட்ராங்கா எது பிலீவ் பண்றாங்களோ அந்த கெரியர் தான் சூஸ் பண்றாங்களே ஒழிய வேற யாருக்காகவும் அங்க அதை மாத்திக்கிறது இல்ல.
1: முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வணிகவியல் எடுத்தோம்னா ஈஸியா நமக்கு பேங்க்ல ஜாப் கிடைச்சிரும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் டாக் தான் இருந்தது. இப்ப வந்து நிறைய துறைகள்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு லீடர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா, நீங்க சொன்னீங்க இல்லையா எம்பிஏ ஹெச்ஆர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிகிரியோட கூட ஸ்டாப் பண்ணிக்கிறது இல்லை, ஃபர்தரா எம்பிஏ படிக்கணும் இல்லைனா வந்து வேற ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இருக்கு. அவங்க வந்து அவங்களோட கெரியரை வந்து நல்லபடியா சூஸ் பண்றாங்க, அதை பத்தி நல்லா தெரிஞ்சும் வச்சிருக்காங்க.
1: ஒரு ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு காமர்ஸ் படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை தொடங்குறதுக்குமே அதை வந்து ஒரு பெரிய ஸ்கேலாக கொண்டு போகிறதுக்குமே என்னென்ன தடைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க?
0: ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் வேணும், அவங்களுக்கு கோல் இருக்கும், அவங்களோட கெரியர் வந்து இப்படி கொண்டு போகணும்னு இருக்கும், அவங்களோட ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேணும். அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், அந்த பிஸ்னஸ் பற்றினா ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும், இந்த ஏரியாவுக்கு திஸ் பிஸ்னஸ் இஸ் சூட்டபிளா அப்படிங்கிற கிளியர் ஐடியாவும் அந்த சர்வேவும் அந்த ப்ராஜெக்ட் போடணும். இப்போ பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்காகட்டும் எம்காம் ஸ்டூடெண்ட்டுக்காகட்டும் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து போடுவாங்க, அதை பற்றின தெளிவான ஐடியா இருந்ததுன்னா என்ன தடை வந்தாலுமே வி கேன் டூ த பிஸ்னஸ்.
1: மேடம் இதுக்கு வெளிநாட்டுகளில் வந்து என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கு? காமர்ஸ்
0: நிறையா இருக்கு எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சிஎம்ஏ அந்த ACCA அந்த கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூகேலயும் யூஎஸ்லயும் தான் ரெஜிஸ்டரே பண்ணலாம் ஆன்லைன்ல. அங்க படிக்கும் போது அக்கவுண்டிங் ஃபீல்டு இல்லாத எந்த எங்கேயுமே எந்த கண்ட்ரியும் கிடையாது,
1: ஒரு
0: கணக்கு போடணும், சோல் ப்ரொப்ரைட்டர் போறதுனாலே அவன் சின்ன கணக்கு போட்டாதான் முடியும். அதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிஎம்ஏ எல்லாம் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபாரின்லயே பண்ணி இங்கிருந்து அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு தே ஹாவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஒர்க் தேர்.
1: ஓகே மேம், சூப்பர்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்கலாம். மேடம், ரொம்ப நேரமாக நம்ம இந்த வணிகவியல்னு சொல்லி நிறையா பேசிட்டோம் பெண்களுக்கான முன்னேற்றம் பற்றிலாம். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்களேன், நம்ம உங்களை பற்றி நிறையா பேசவே இல்லை. உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? நீங்கள் இந்த படிப்பு அகாடமிக் இதெல்லாம் தாண்டி நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: ஒரு இந்த க்வெஸ்டன் எப்போது கேட்டுருவீங்களான்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு படிக்கிறத தாண்டி, பிரின்சிபலாக இருக்கிறத தாண்டி, அப்பப்போ சின்ன சின்ன கவிதை எழுது ரொம்ப.
0: ஓ சூப்பர், சொல்லுங்களே ஒரு கவிதை. எங்களுக்காக
1: கவிதை எல்லாம் எழுதுவேனான்னு தெரில, ஆனால் என்னோட மனசு திருப்திக்கு எழுதி
0: எழுதுறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. சொல்லுங்க ஒரு கவிதை.
1: ஒரு கவிதையை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் அம்மாவை பற்றி. அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க.
0: சொல்லுங்க.
1: என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய

0: தன்னை உருக்கி என்னை ஆளாக்கியவள். எத்தனை எத்தனை செல்வங்களை கொட்டி கொடுத்தாலும் மகிழா அவள் வதனம் என் ஓர் இதழ் ஓர சிரிப்புக்கு அடிமையாகியவள். நான் சிகரம் தொட தன் பாதங்களை அர்ப்பணித்தவள். அவளின்றி ஏது புவனம், அவளுக்கே நான் அர்ப்பணம்.
1: சூப்பர் மேம், செம.
0: தேங்க்யூ.
1: வேற என்னலாம் பண்ணுவீங்க?
0: அப்பப்போ பாடுவேன்.
1: இது வரையா
0: சுஷ்லா மாவோல சித்ரா மாவோ இருந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா பயந்துக்குவாங்க. சுஷ்லா மா இல்ல
1: சித்ரா மா நினைச்சுக்கிட்டு சரி ஒரு குட்டி ஒரு பாடும் பாடுங்க.
0: ரெண்டு வரி மட்டும் பாடிக்கிறேன்.
1: ஓகே.

0: ஆஹா மேம், நீங்கள் இன்னும் சீரியஸாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம் போல இருக்கு.
1: தேங்க்யூ.
0: நல்லா இருந்துச்சு. ஓகே மேம், இப்போ உங்களுக்கு நீங்கள் பிரின்சிபலாக இருக்கீங்க இல்லையா, அப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கண்டிப்பாக இவங்க பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, ஆனால் நான் அது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி
1: கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஹேர் கட் பண்ணவே மாட்டாங்க. இப்படி ஒரு ஸ்டைல் வச்சுட்டு வருவாங்க, அப்படி ஒரு ஸ்டைல் வச்சுட்டு வருவாங்க. இந்த டைமுக்கு தான் கிளாஸ்ல இருக்கணும், பிரேக் முடிஞ்சு இப்படி இரு அப்படின்னா அந்த டைம் நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு
0: ஆப்போசிட்
1: கண்டிப்பா பண்ணுவாங்க.
0: அந்த இதுல எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
1: அதை வந்து அந்த குடும்ப ரசிச்சுக்க வேண்டியதுதான். சில சமயம் திட்டுக்கு பதிலாக ரசிச்சுட்டே திட்டிக்க வேண்டியதுதான். அவனுக்கும் அது ஹாப்பியா திட்டுறதே தெரியாம திட்டிக்கணும், அவ்வளவுதான்.
0: அடிக்கவும் அடிச்சுக்கவே ஆனா சொல்லிக்குவேன் அந்த மாதிரி.
1: கண்டிப்பா
0: சூப்பரா இருக்கும்ல. இந்த எவ்வளவு இந்த இவ்வளவு வருஷங்கள்ல நீங்க ஒரு ஹெச்ஓடி இருந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பிரின்சிபலா இந்த லெவலுக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்க காலேஜ் கேப்டு தேங்க், லக்ஷ்மி நாராயண விசாலாட்சி காலேஜ். நான் வந்து எம்காம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், பேங்க் போறதா, எக்ஸாம் எழுதுறதா அப்படிங்கும் போது ஓகே, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு என்னோட காலேஜ் தான் ரெகனைஸ் பண்ணுச்சு.
0: ஓகே,
1: அது மட்டும் இல்லை, நான் நீங்கள் சொன்ன மாதிரி மதர் மேரேஜ் மதர் மதர்ஹுட் போது ஒரு பிரேக் எடுக்காமல் திருப்பியும் என்னோட காலேஜ் என்னை திருப்பி வந்து ஜாயின் பண்ணி இங்கேயே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி ஒர்க் பண்ண வச்சது ஹெச்ஓடியான ஹெச்ஓடியாக மட்டும் இல்லை, இங்கேயே இவ்வளோ வருஷம் இருந்துட்டீங்க நீங்களே பிரின்சிபலாக ஆயிக்கோங்கன்னு ஆக்கிட்டாங்க.
0: பெண்களுக்கு வணிகவியல் துறையில என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நிறைய பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எல்லா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டும் அதோட பிரான்ச் சப்ஜெக்ட்ஸ் எதுனாலும் படிச்சா அவங்க ஸ்கில்ல வந்து நிறைய டெவலப் பண்றதுக்கு காலேஜஸே கொடுக்குது. முடிச்சோன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒர்க் கிடைச்சிருது ஈஸியா. ஏன்னா அந்த த்ரூ அவுட் அந்த 3 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டெவலப் பண்ணி தான் நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுத்துதான் அனுப்புறோம். முக்கியமா பெண்களுக்கு ஈஸியா ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா காமர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அந்த எல்லா ஸ்கில்லையும் கொடுக்கும். அவங்க 3 வருஷம் படிச்சுட்டு முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும்.
0: ஓகே மேம், ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. என்ன வணிகவியல்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன மாதிரியான உள்கட்டமைப்புகள் இருக்கு, என்னெல்லாம் படிச்சா என்னெல்லாம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இங்கே எங்களோட ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 ரெயின்போ எஃப்எம்க்கு வந்து நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப தெளிவா பேசுனீங்க.
1: ஓகே
0: ஓகே மேம்,
1: நானுமே தேங்க்ஸ் சொல்லிக்கணும் எஃப்எம் ரெயின்போ 103க்கு, ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி வந்து பேசுறது, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. நிறைய காலேஜஸ்ல ஸ்டேஜ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக பேசிடுவேன். ஆனால் இப்படி ஒரு ரெயின்போ எஃப்எம்ல வந்து 103 அதுவும் பேசுறது வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலும் திஸ் இஸ் மை சூப்பர் டூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: தேங்க்யூ
1: சோ மச்.
0: தேங்க்யூ. ஓகே நேர்கள், இதுவரை இணைந்திருந்தது சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு.

இன்று இரவு 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரு மார்மணி 8 நிமிடம் நேர்கள் கேட்ட இந்த பாடல் சலங்கை ஒலி திரைப்படத்திற்காக கேட்டுட்டு இருக்கோம். இது பூச்செண்டு. தொடர்ந்து நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 இருக்கிற நிகழ்ச்சிகளை கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவலை வழங்குறாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9:15 மயிலரகு கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து மனதோடு ரெயின்போ 10 கேட்கலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 6:00 காலை தென்றல், காலை தென்றல்ல சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குறாங்க எம் ஃபௌசியா பானு அவர்கள். தொடர்ந்து 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக கேட்கலாம். 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தப்பிரியா அவர்கள் வழங்குற உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில

ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. தொடர்ந்து ஈவினிங் 5 to 5:30 சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்க வல்ல ஆற்றல் பொறியியல் துறையின் துணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.

பி எஸ் சசிரேகா பாடியது, பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு, இசை இளையராஜா. தொடர்ந்து மெட்சென்டர்ல இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூர் பொறுத்த மட்டும் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். ஈரோடுலையும் அதேபோல மழைக்கான வாய்ப்பு அதிகம். 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூர்ல 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. அங்கே மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். சேலம்ல 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடுல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரிஸ்ல பொறுத்தமட்டில் அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்தது.

டாக்டர் சிவா பிலிம்ல இருந்த பாடல் கேட்டு வச்சோம். கேஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாளி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான டிராஃபிக் அப்படியே எப்படி இருக்கு இப்போ கரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அவினாஷி சாலை நீலாம்பூர்ல, அதாவது சின்னியம்பாளையம்ல இருந்து மாலை நேரங்கள்ல அதாவது ஹெவி லாரிஸ் எல்லாம் வந்து போகிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வழி யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக போக வேண்டியது அவசியம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உள்கட்டமைப்பு பணிகள், அதுக்கப்புறம் சாலையில் வந்து அதிகமான வாகனங்கள் போகிற இடங்கள்லாம் வந்துட்டு நெரிசல் அதிகமாக தான் இருக்கும், இது எல்லாருக்குமே தெரிந்தது. ஸோ அதனால் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாமதம் ஏற்படாமல் போகிறதுக்கு நம்ம தான் முன்னாடி முயற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சரியில்லாம் நிகழ்ச்சியில் எடுத்ததான்.

அவலுறு தொடர்கதை பிலிமுக்காக பாடல் கேட்டு ரச்சோம். எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

மூன்று முடிச்ச ஃபிலிம்காக பாடல் கேட்டு வச்சோம். பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3 நேர்கள் இதுவரையில் கேட்டது பூச்செண்டு. 6:30 மாநில செய்திகள், அதனை தொடர்ந்து 6:40 டீ கடை. இன்னைக்கு டீ கடையில என்ன பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு யோசிச்சுக்கிட்டு இருக்க மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைண்ட எப்பா என்ன சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கறத எங்களோட ஷேர் பண்ணலாம். நீங்க கால் பண்ணி பேசலாம், 2-3-1-6-3-12 2-3-1-7-0-4-6 இந்த எங்களோட 0-4-2-2 அப்படிங்கிற முன் இணைப்பை என்ன சேர்த்துட்டு அழைச்சு உங்களுடைய வியூஸை நீங்க கருத்துக்களை எங்களோட பகிரலாம். நேர்களுக்கான நினைவூட்டல், நேர்களே நாளைக்கு 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு.

0: வாசிப்பவர் ஷியாம்.
1: எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு

0: கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலுங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000-க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இரண்டாம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும் நிலையில் இரண்டாம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000-க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000-க்கும் மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25,000 ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதிதி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டுவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனம்.

விரைவாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நிகழ்ச்சியில ஆரம்பமாகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ கடை.
1: ஹலோ, வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை டீ கடையில் பார்த்து.
0: அப்படிதான் அப்படிதான், எங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி நேர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க.
1: என்னன்னு சொல்லியிருக்காங்க
0: பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு என்னங்கறத நம்ம சொல்லிருவோம் இல்லையா. டீ கடையில டீ மட்டும் இல்லைங்க, நாராயண ரொம்ப சூடுப்பா அப்படிங்கிற மாதிரி டாபிக்கு நாங்க ரொம்ப நேரம் பேசுவோம். அதாவது யோசிக்கிற மைண்ட் இருக்குது இல்லையா, யூஸ்வலா வந்து நம்ம ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கறது வந்து எதை வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம், அதான் மைண்டு. சோ அத வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பானி அப்படின்னு நீங்க என்ன சொல்லி அமைதிப்படுத்துவீங்க?
1: ஆஹா, இது நடக்கிற காரியமா?
0: சோ அததான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சொன்ன உடனே வந்து நம்மளோட நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்ல அதுக்கப்புறம் எஃபில எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல லூயிஸ் செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேட்டை பண்ண ஏன்ட்ட புடிச்சு குடுத்துருவாராம், நான் எங்க இருக்கேன், இவர் எங்க இருக்காரு,
1: என்ன
0: யோசிக்கிறாங்க. ஆமாங்க, அப்படித்தான் இருக்குது. சோ நேயர்கள் வந்து நம்ம கிட்ட பேசலாம் இல்லையா. சோ என்ன நம்பர்ல பேசணும் அப்படிங்கறத மஞ்சு சொல்லுவாங்க.
1: 04221631223121032317046 இந்த நம்பர்ல எல்லாத்துலயும் எங்களுக்கு கால் பண்ணி நீங்க எதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் தடைய போடுவீங்க, ஸ்டாப் அப் பண்ணுவீங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்லுங்க.
0: சரி, அவங்களுக்கு ரெஸ்ட் குடுக்கறதுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துருவோம். பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். இது டீ கடை.

0: 6:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3ல
1: இது டீ கடை.
0: எஸ், எல்லாரும் அரேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு அடுத்தடுத்து வந்து காலர் வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல நேர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நான் ஒரு நிமிடங்கள் கண்களை மூடியபடி அமர்ந்தாலே போதும், ரிலாக்ஸ் ஆகிவிடுவேன் அப்படின்னு.
1: அப்பா ஒரு யோசனையுமே வராதமா, இதை நம்ம நம்பணுமாக்கும்.
0: பிரேம்நாத் வந்து பெரிய நாய்க்கின் பாளையம்ல இருந்து பேசி நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க.
1: கண்ணை மூடுனா 1000 குதிரை ஓடும் உள்ளுக்குள்ள. இதே பண்ணலாமா, அதை பண்ணலாமா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிதான்
0: கண்களை மூடினால் கனவில் நீதானே இந்த கவிதை வருமே ஒழிய, அது எப்படிங்க அமைதியேறுவீங்க. பட் இருந்தாலும் அவங்களோட முயற்சி வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
0: யாருங்க அது இவ்வளவு மென்மையா பேசுறது?
1: ஏதோ யோசிச்சுட்டே பேசுறாங்க போல.
0: நமக்கே டஃப் குடுக்குறாங்க. யோசிக்க வேணாம்னு சொன்னீங்களா, அதனால கொஞ்சம் அமைதியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க.
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: எல்லாமே யோசிக்கவே மாட்டேங்க.
1: ஓ, ஸ்டாப் பாயிரோ அப்படிங்கறீங்க?
2: ஏன்னா அவரே எல்லாம் பேசிடுவாரு.
1: ஓ, உங்களுக்கும் சேர்த்து அவரே யோசிப்பாரோ?
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வந்தே மாதிரி வணக்கம் இருவருக்கும். நான் தேவராஜபுரத்திலிருந்து சுதம் ராஜா.
1: சொல்லுங்க, எப்படி உங்களோட யோசிக்கிற மைண்ட நீங்க ஸ்டாப் பண்றீங்க?
3: எதை பத்தியும் யோசிக்க கூடாது, யோசனை பண்ணி யோசனை பண்ணியே யோசனை பண்ணிட்டேதான் இருக்க வேண்டியது.
1: அதுதான் அதுதான் கேக்குறோம். அந்த யோசிக்கிற மைண்டா எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு தான் கேக்குறோம். யோசனை பண்ணிட்டே எல்லாரும் தான் இருக்கும், அது எப்படி ஸ்டாப் பண்றீங்கன்றதான் இங்க கேள்வியே.
0: என்னன்னா மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ண தண்ணியில அமைதிப்படுத்துங்க வைத்த அப்படிங்கிற மாதிரி புது ஐடியா. ரைட், அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க,
1: எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், வணக்கம், பெருமாநல்லூர் குமார் சகமேஸ்வரன்.
1: சொல்லுங்க, மைண்டை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க, எப்படி ரெஸ்ட் எடுக்க சொல்வீங்க?
4: அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க.
1: பரவாயில்ல, இது நல்ல ஐடியா. அப்புறம் யோசிக்கலாம் அப்படிங்கறதே ஒரு யோசனை தானே?
0: கரெக்ட், வேண்டாங்கிறது வேணுங்கறக்காக தானேங்கிற மாதிரி இருக்கு.
4: அப்புறம் யோசிக்கலாம் மட்டும் விட்டுருவேன், அவ்வளவுதான். ரிலாக்ஸ் பண்ற மாதிரி விட்டுருவேன்.
0: சூப்பர், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், நந்தகுமார் பேசுறேன்.
0: நந்தகுமார் சொல்லுங்க.
5: உடனே ஒய்ஃபு கிட்ட பேச ஆரம்பிச்சிருவேன், ஏதோ ஒரு விஷயத்தை வாக்குவாதம் பண்ண
0: ஆரம்பிச்சிருவேன்.
5: காதுக்குள்ள நொய்னு ஒரு சத்தம் தான்
1: கேக்குங்க.
0: அதுக்கு எங்க, அதுக்கப்புறம் எங்க போய் யோசிக்கிறது?
1: அது கரெக்ட் தான்,
0: பயங்கரமான ஐடியாவா இருக்குதுங்க. யோ, நன்றிங்க.
5: நன்றி நன்றி.
0: எனக்காக
1: யோசிப்பேன் அவங்கள பார்த்து, மனைவி பார்த்து 2 நிமிஷம் பேசினா பலாருன்னு விட்டுச்சுன்னா அப்புறம் அப்படியே செட் ஆயிருக்காங்க.
0: அடிக்கிறதா சொல்லல, அவரு பேச ஆரம்பிச்சோன்னா இவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க போல. அதுல அவரோட மைண்ட் ஃபுல்லா பிளாக் ஆயிடும், சவுண்ட் கேக்குமா, அப்புறம் எங்க போய் ரெஸ்ட் தான்டா அப்படி.

0: மாதிரி அவரோட பதில நிகழ்ச்சியில
1: ஓகே,
0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: எங்கள் அன்பு சகோ யாகில் அவர்களுக்கும் மற்றும் அஞ்சு இருவருக்கும் இனிய பொன் மாலை பொழுது வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: நேரலையில் மதுக்கரை பெரியசாமி.
0: பெரியசாமி சொல்லுங்க.
2: இப்போ வயிறு நிறைஞ்சிருந்தா நமக்கு வந்து பல சிந்தனைகள் ஓடும்.
1: ஓகே,
2: சிந்தனையா அந்த மனசு யோசனை பண்றத பிரேக் போடுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. அத வந்து நம்ம பட்டினி போட்டோம்னா வயிறு காலி ஆயிடுச்சுன்னா அது ஒண்ணுமே செய்யாது.
1: இது என்னப்பா, இப்பதான் ஒருத்தர் வந்து நிறைய தண்ணி நிறைய குடிச்சேன்னா வந்து எனக்கு யோசனை வராது, வயிற்று வந்து ஃபுல் பண்ணணும்னு சொன்னாரு. இப்ப இன்னொருத்தர் வயிற்று பட்டினி போடணும்னு சொல்றாரு.
2: பல விதமா யோசனை பண்ணி அவர் சொல்லியிருப்பாருங்க.
0: கரெக்ட், ரிலாக்ஸ் பண்றதுக்கு
2: என்னுடைய கருத்து அது இருக்கு.
1: சரி சரி,
0: நன்றி நன்றி நன்றி. அதாவது என் கருத்து இதுதான், என்ன சொன்னீங்களோ அதுக்கு நான் கருத்து சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நேயரே. நேயர்கள் வந்து எந்த நம்பருக்கு அழைத்து பேசணும் அப்படிங்கறத வந்து மஞ்சு நமக்கு இப்ப பகிர்வாங்க.
1: 0422-2316-312-2317-046 இல்லைனா 2312-103 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஜீ கடை நிகழ்ச்சியில நானும் யாகிலும் உங்களோட பேசிட்டு இருக்கோம்.
0: 0422 அந்த நம்பரை வந்து முன்னாடி போட்டுட்டு தான் வந்து கூப்பிடணும் அப்படிங்கறத
1: கோடு இல்லையா?
0: ஆமா, அடுத்துதான் வந்து நேர்களை வந்துட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப்லயும் நிறைய நேர்கள் வந்து நமக்காக வந்து அவங்களோட ஐடியாவை நான் வந்து இந்த மைண்ட வந்து அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன பண்ணுவேன்னு
1: சொல்லி நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும்.
0: கரெக்ட் கரெக்ட். சோ பாடல் கேட்டு மைண்ட் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆகும்.
1: ஓகே.

0: என்பதற்கு சைபோலின் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு அறிவிப்பு. பெரியநாயக்கன்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் 11/8/2026 அதாவது நாளை காலை 9 மணி முதல் 4 மணி வரை பெரியநாயக்கன்பாளையம், நாயக்கன்பாளையம், கோவனூர், கூடலூர் கவுண்டம்பாளையம், ஜோதிபுரம், அச்சக குடியிருப்பு, நம்பர் 4 வீரபாண்டி, செங்காலிப்பாளையம், பூச்சியூர், சாமநாயக்கன்பாளையம், அத்திப்பாளையம், கோவிந்த நாயக்கன்பாளையம், மணியக்காரன்பாளையம், பாலமலை, நரசிம்ம நாயக்கன்பாளையம், கோட்டை பிரிவு, சின்ன மத்தம்பாளையம், மத்தம்பாளையம், செல்வபுரம், சந்திரமேடு, பாரதி நகர் இந்த இடங்களில் மின் விநியோகம் தடைப்படும் என்பதை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார்கள்.
0: தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஃபாலோயிங் பிளேசஸ்லேயும் வந்துட்டு நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது. கவுண்டபாளையம் துணை மின் நிலையத்தில் அங்கேயும் வந்து பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால காலை 9:00 to 4:00 வரையில் விநியோகம் வந்து அதாவது மின் விநியோகம் தடைபடுது. ஹவுசிங் யூனிட் ER நகர், தாமரை நகர், ஓட்டுநர் காலனி, சாமுண்டீஸ்வரி நகர், சுகுணா நகர், யூனியன் ரோடு, அசோக் நகர், முருகன் நகர், பாரதி நகர், தயால் வீதி, தீயணைப்பு பகுதி, நல்லாம்பாளையம் ரோடு, TVS நகர் ரோடு மற்றும் ஜெம் நகர், ஓம் நகர், அமிர்தா நகர், கணேஷ் லே அவுட், சபரி கார்டன், ரங்கா லே அவுட், மணியங்காரம்பாளையம் இந்த பகுதியில் இருக்க ஒரு சில இடங்கள்லையும் மின் விநியோகம் தடைபடும்.

0: டீக்கடையில தொடர்ந்து பேசுறதுக்கு நேயர்கள் வந்துட்டாங்க. பேசிடலாம். வணக்கம். யோசிக்க போயிட்டாரு.
1: ஆமா நினைக்கிறேன்,
0: வேற ஒண்ணும் இல்ல ஐயா, நாங்க யோசிச்சுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி. நேயர் வணக்கம்.
1: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? இந்தாங்க வேற யாருக்கா ஒரு லைன் எடுத்து குடுக்கறாருன்னு நினைக்கிறேன்.
0: அதே தான். வணக்கம்.
2: ஆமா வணக்கம்.
1: வணக்கம். உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
2: செல்லப்பன் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க ஐயா.
2: இப்போ நம்ம யோசிக்கிறது நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. எப்படி இருந்தாலும் ஒண்ணு நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் கூட வேற ஒண்ணு கரெக்டா வந்து உட்காந்துக்கும். அதனால மனசு நினைக்கிறது நிறுத்தணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். கோப்பையில இருந்து சிவகணேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க
3: மேடம்? இப்பதான் வந்தேன், ரொம்ப நேரம் லைன் ட்ரை பண்ணி மூணு நம்பருக்கு ரிங் ஆகுது, எடுக்கவே இல்லை.
1: சரி, யோசனை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க.
0: உங்க லைனுக்கு வந்து நீங்க
3: மதுக்கிறது வந்தாரு, என்னமோ வயிறு இருந்தாரு, அதுக்குள்ள பாட்டு போட்டீங்க.
0: ஆடாடா, நீங்க கேக்கலாம் நினைக்கிறேன்.
1: நாங்க பேசிட்டுதான் பாட்டு போட்டோம்.
0: ஆமா ஆமா. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட மைண்ட வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு நீங்க என்ன சொல்லி நிப்பாட்டுவீங்க?
3: அந்த மாதிரி என்ன ஓடிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு மாத்தி யோசிக்கணும் நம்ம. அப்ப என்ன,
1: அதுவும் யோசனை தானங்க, யோசிக்கவே கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
3: நம்ம பிங்கரிங்ல எண்ணும் போது அந்த மைண்ட் வந்து டக்குன்னு ரிலாக்ஸ் ஆயிரும்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: ஓகே,
0: அதாவது எண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா புதுசா கொடுத்திருக்காரு. வணக்கம்.
4: வணக்கம். விஜயகுமார் வரதராஜ் ஊர்லங்க.
1: சொல்லுங்க, நீங்க எப்படி நிறுத்துவீங்க?
4: ரொம்ப தேவையான யோசனை போயிட்டு இருக்கு அப்படின்னு அது டக்குன்னு நிறுத்திருக்கு. ஸ்வீட் வாங்கிட்டு சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட். பக்கத்துலயே கடை, கடைக்கு பக்கத்துல கடை இருக்கு ஸ்வீட் கடை. பாயிண்ட் வந்து ஸ்வீட் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருந்தேன். எல்லாம் பிரச்சனை எதுவுமே.
1: நம்மளுக்கெல்லாம் இந்த ஸ்வீட்ட பார்த்தா என்ன யோசனை வரும் தெரியுமா? இதை நிறைய சாப்பிட்டா சுகர் வந்துருப்பான்னு சொல்லி ஒரு யோசனை வருமையா?
4: இருக்குது, ஆனா வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கு சாப்பிடறதே அப்படி இதாயிருவேன்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க. வணக்கம்.
0: சரி, நன்றி. அடுத்தது. வணக்கம். வணக்கம்.
1: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
0: நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர். வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் இதுவும் வந்து நந்தகுமார் ஸ்ரீலட்சுமி.
2: உங்களோட ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிருங்க.
0: அதேதான் அதேதான்.
1: இல்ல, கார்ல கேட்டேன்.
0: சரி சரி சரி, ஆ சொல்லுங்க.
1: ஓகே மேடம், இப்ப வந்து எண்ணம் வந்து எப்படி மாத்துவீங்க, எப்படி குறைப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா வந்து எண்ணத்துக்கு வந்து ஒரு அலைகள் மாதிரி அது. அடுத்ததுதான் வந்து எண்ணங்கள் வந்து ஓட்டம் இருந்துட்டே இருக்கும். எண்ணத்தை வந்து ஓட்டம் சொல்லுவாங்க, எண்ண அலைகள் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எண்ண ஓட்டத்தையும் அலைகளையும் நிப்பாட்ட முடியாது. ஒன்னா போய் தூங்கிட்டோம்னா ஓகே, எப்ப நம்ம கண்ணு விழிச்சு இருக்கணுமோ அப்போ எல்லாம் வந்து எண்ண ஓட்டம், அது எதையாவது ஒரு சிந்தனை கண்டிப்பா இருக்கும்.
0: அலைகள்
1: குறையலாம், அதே போல எண்ணங்கள் குறையலாம். ஆனா அதிகப்படியான எண்ணங்கள், மிதமான எண்ணங்கள் சொல்லி ஏதாவது ஒரு ஓட்டம் இருந்துட்டு இருக்கும் கண்ணு விழிச்சிருக்கிற வரைக்கும்.
0: ரொம்ப நன்றி.
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல்.
0: தொடர்ந்து டீ கடையில பேசுறதுக்கு நேயர்கள் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
3: கோவை சைபாபா காலனி கேகே போறேன். முக டெய்லர் முகம் புரிய இருந்தது. நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நிலையத்துல சுகம், நீங்க சொல்லுங்க.
3: நல்லா இருக்கேன்.
0: நீங்க உங்க மைண்ட் எப்படி வந்து கவனம் கிடப்பா?
3: மைண்ட்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அமைதி வேணும் மேடம். ரெண்டாவது வந்து பழைய பாடல்கள் தாராளமா கேட்கலாம்.
0: வணக்கம், யோசிக்கிறதுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளோட நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் பேசிருக்காங்க, குடுத்துருக்காங்கன்னு சொன்னல, அதை நம்ம சொல்லலாம். அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் போய் தூங்கிருங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி குகன் சிந்து வந்து கோத்தகிரில இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சதாசிவம் அமுதீஸ்வரி, இடுவன்பாளையம் பகுதியில இருந்து. கண்களை மூடினால் யோசிக்காமல் நிறுத்த முடியும், யோசனை தள்ளி வைக்க என்னன்னு தெரியலைய, ஏதாவது ஒரு குழப்படி பண்ணி இனமே எழுதிருக்காங்க. அதாவது என்னன்னா, யோசனையை வந்து நிறுத்த முடியாது. குழந்தைங்களை கொஞ்சம் போது சில யோசனைகளை தள்ளி வேணா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது வேற ஒரு விஷயத்துல என்கேஜ் ஆயிக்கணுங்கிறத அவங்களோட தாட்டு. நிகழ்ச்சியில அடுத்து நேர் வணக்கம்.
4: நிகழ்ச்சியில் இணைபவர் பொள்ளாச்சி குண்டே கவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார் பேசுகிறேன்
0: மேடம். சொல்லுங்க.
4: யோசனையை நிறுத்துவதற்கான உண்டான வழிகள் என்று எடுத்துக்கொண்டாலுங்க, வேறு வகையில் கான்சன்ட்ரேஷன், மனசை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி பழைய தமிழ் திரை இசை காவிய பாடல்களை நம்ம கேட்கலாம். அதே மாதிரி ஈஸியான வழி, ஒரு சூடான டீ குடிக்கலாங்க.
0: சூப்பர், ஈஸியான வழி.
2: டீ கடையில வந்து டீ குடிக்கிற பத்தி கரெக்டா சொல்லியிருக்காரு.
0: ரொம்ப நன்றி. சூப்பர். என்னன்னா, இதெல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொதுவாகவே வந்து நம்மளும் நமக்கான மீன் டைம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து மைண்டை கொஞ்சம் அமைதிப்படுத்திடலாம் இல்லையா?
2: நம்மளுக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது, அதில் ரொம்ப ஈடுபாடோட பண்ணும்போது நிச்சயமாக வேற யோசனைகள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தள்ளி வைக்க
0: முடியும். ஆமாம், அவர் சொன்ன மாதிரி இது ஒரு நீரோட்டமையா போய்கிட்டே தாங்க இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். யோசிச்சுட்டு வர போயிருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: கோகிலா கோத்தகிரியில இருந்து
2: வரவங்க எல்லாம் கோத்தகிரில இருந்தே வந்துட்டு இருக்காங்க. கோத்தகிரில ரொம்ப யோசிப்பாங்களோ?
0: இல்ல இல்ல, அங்க வந்து ஒரு மாதிரி மிதமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எஃப்எம்
5: கேக்குறதுனால, எஃப்எம் கேட்டுட்டு இருந்தாலே வேற எதுமே யோசிக்கவே தோணாது.
2: ஆஹா, சூப்பர்ங்க சூப்பர்ங்க.
0: அடுத்த கேள்வி கேப்பீங்களா நீங்கங்கற மாதிரி பதிலே. நன்றி நன்றி. சோ அடுத்த நேயர் நமக்கு காத்திருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
6: நான் கோவிந்தராஜ் வசந்த், ஜெயகிருஷ்ணா.
2: சொல்லுங்க, நீங்க எப்படி மைண்ட ஸ்டாப் பண்ணுவீங்க?
6: டக்குன்னு தூங்கி வேண்டியது என்னமோ.
2: தூங்கிடலாம்
0: கண்ணே, இன்னையே முழிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு அப்படின்னு தூங்கிடுவார் போல. ஆமா, நன்றி நன்றி. சோ அடுத்த நேயர் நமக்காக வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எங்க இருந்து பேசுறீங்க?
7: சிவகுமார்.
0: சிவகுமார் சொல்லுங்க.
7: எனக்கே மறக்காதுன்னு, மறக்கவே முடியாதுங்க மேடம். இந்த இது தள்ளி போட முடியாது.
2: மறக்கவே முடியல, இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கோம்.
0: தூங்குங்க,
2: மறக்காம போன சைலண்ட்ல போடுங்க, இல்லன்னா யாரோ எழுப்பிடுவாங்க டிஸ்டர்ப் பண்ணி.
0: ரொம்ப முக்கியம் அதுதான்.
2: அது சரி.

0: என் கல்யாணி முக்கியங்கிற மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் ப்ளீஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா, தருமபுரி குணசேகரன்.
0: குணசேகரன் சொல்லுங்க.
1: அதாவதுமா அது சிந்தனைக்கு வந்து ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சிந்தனை ஒட்டுக்க வரும். நான் வேற டீப்பரா போட்டு பேசிட்டே இருப்போம், அந்த பேச்சு வார்த்தை நடக்கும். அதே மாதிரி யோசனை வேற எங்கேயா போயிட்டு இருக்கும், ஒரே சில ஒன்னு ரெண்டு மூணு சொல்லிட்டு நாலு அஞ்சு சிந்தனை கூட வரத்து வாய்ப்பு இருக்கு. அது குறைக்கலாம, தவிர நிறுத்த முடியாது. அது குறைக்கிறதுக்கு இன்னும் ரிலாக்ஸா பாட்டு கேட்கலாம், வேற எதுவும் செய்யலாம்.
0: வாஸ்தவமான பேச்சு, நன்றிங்க. ஸோ பொதுவாக வந்து இவர் சொன்ன மாதிரி நிறுத்தலாம், முடியாத ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தது நிகழ்ச்சியில வந்து நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமாருங்க.
2: சொல்லுங்க.
3: மொட்டை மாட்டில காத்து வாங்குறது, டீ கடை போய் டீ குடிக்கிறது, ரிலாக்ஸ் ஆயிடலாங்க.
2: ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே, அப்ப அந்த நேரத்துலலாம் அவரு யோசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூப்பர்,
0: நன்றி, நன்றிங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நேயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஸோ நேயர்கள் வந்து யோசிச்சுட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றக்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, 042 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2 3 1 2 2 3 1 7 0 4 6 ஆமா, இன்னொரு நம்பர் 2 3 1 6 3 12 இந்த எங்களுக்கு அழைச்சி பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததா

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3
1: இது டீ கடை.
0: ரைட்டு, நேயர்கள் பேச வந்துட்டாங்க, பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம், யாரேங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம், சொல்லுங்க.
0: நீங்க என்ன சொல்லி உங்க மைண்ட வந்து கம்னு கடை அப்படின்னு சொல்லுவீங்க? அமைதியாருன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்க மைண்ட
1: யோசிக்காத, பேசாம இரு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க.
0: சரிங்க, யோசிச்சு சொல்லுவார் நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, சொல்லுங்க.
2: மூணு விஷயம் மேடம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, வீட்டுல குழந்தை இருந்தா குழந்தை இப்ப விளையாடி அது கூட இருந்தா சரியாயிருங்க.
0: சூப்பர், ஓகே.
2: ரெண்டாவது விஷயம், வீட்டுல இது செடி இந்த மாதிரி தொட்டியில் வச்சுருந்தோம், அதுக்கு ஏதாச்சும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் அந்த புல்லுங்களை வந்து தேவையில்லாத குடிக்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பார்த்துருந்தாலும் பாதி வேலை.
1: மனுஷன் கூட பேசுறது வேஸ்ட், நீ போய் செடி கொடி கூட பேசு அப்படின்னு சொல்ற.
0: வாட்ஸ்அப்லயே ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்காரு,
1: அதே சொல்லியிருக்காங்க.
0: யோசிக்காம வந்து குழந்தைங்கள்ட்ட பேசணும்னு சதாசிவம் அமுதீஸ்வரி சொல்லிருந்தாங்க இல்லையா? சோ அதே போல வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, இதேதான், நான் போய் அங்க பக்கத்துல இருக்க செடி குடிக்கிட்ட எல்லாம் பேசினா அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பாடல் கேட்கறது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சாய் அதியன், அவினாஷி பூவிழி சாய் அதியன் வந்து அனுப்பியிருக்காங்க. பாட்டு கேட்டாலே அமைதியாயிரும் அப்படின்னு. சோ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம்,
1: வணக்கம்.
3: சாந்தி செல்லப்பன்.
1: உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, இல்லனா எங்களுக்கு எதுவுமே கேட்காது.
0: நீங்க பேசுறது ஊருக்கும் கேட்காது.
3: சொல்லுங்க,
0: சொல்லுங்க.
3: மனசு ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும். ஆனா அந்த நைட் ஒரு 9:30 மயிலரை கேட்டேன்னு வைங்களேன், அப்படியே மனசு லேஸ் ஆயிடும், அந்த நைட் நிம்மதியா தூக்கம் வரும்.
0: அவங்களோட ரிலாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க. டீ குடிக்கணும்னு ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணா, அதேதான், டீ குடிக்கணும், டீ குடிச்சாலே போயிரும்,
1: ஓட்டமாடியில போய் காத்து வாங்கலாம், ரிலாக்ஸ் ஆகும், குழந்தைங்களோட பேசினா ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க.
0: யோசிக்கிற மைண்ட நமக்கு பிடிச்ச யாரையாவது கடுப்பேத்தி டைவெர்ட் பண்ணலாமா, பயங்கரமா இருக்கு இந்த யோசனை. சோ அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோசிக்கணும்னு நினைச்சாலே யோசனை வராது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய நேயர்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து ஒன்னொன்னா பகிர்ந்துட்டே இருக்கும்போது, அடடா டைம் ஆயி போச்சே, நிகழ்ச்சியை வந்து நிப்பாட்டணுமே யோசிக்கும் போது இந்த மைண்ட் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் யோசிக்காம இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு யோசனை வருது. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிடலாம். 7:13 இன்னைக்கு டீ கடையில யோசிக்கிற மைண்ட என்ன பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, உங்க மைண்ட் அதாவது மூளைய கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா, ஏன்பா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன்னு கேட்டோம். நிறைய
1: பாட்டு வரி கூட இருக்கும் தெரியுமா, நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயம் நடக்காதான்னு எத்தனை பேர் நின்று நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு.
0: சோ இப்ப எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னியா ஹாப்பியா பேசியிருந்தா கூட இந்த விஷயம் வந்து வாழ்க்கையில கொஞ்சம் கடினமானதுதான். சோ ஓய்வு எடுக்கிறதுக்கு ஓய்வே உங்களோட ஓய்வா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய ஞானிகள்லாம் அவர் சொன்னார்ல, ஞானிகளா இருக்கணும்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஞானிகளா இருக்கணுங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு ப்ரெசன்ட் லைஃபை என்ஜாய் பண்ணாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருங்கிறதா விஷயம்,
1: நல்ல விஷயம் தான்.
0: சோ நேயர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நிகழ்ச்சியில இருந்து நாங்க வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி பாய் பாய் சொல்லிக்கிறது
1: மஞ்சு.
0: நான் இங்க ஆர்ஜி யாகேல்.

நேரம் 7:15 நிமிடம். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு

0: மோடி சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில் அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் விசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே

0: ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: எஃப்எம் ரெயின்போ 103 நேரம் 7:25:35. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்வோம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,369 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,299 ரூபாய்க்கும் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,229 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 9,699 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,755 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,500 ரூபாய்க்கும் மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,203 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,055 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,499 ரூபாய்க்கும் மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,359 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% ஆகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 80% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். 10/8/2026 முதல் 12/8/2020 வரை வானிலை முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழற் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலான மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்குவோம். உழவர்களுக்கு

0: பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கடந்த பல வாரங்களா தடிமரங்களை பத்தி நிறைய தகவல்கள் நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த வாரம் பொதுவா நாம முன்னாடி பயன்படுத்திட்டு இன்னைக்கு அருகி போன நிறைய தடிமரங்களை பத்தி பார்த்திபன் சார் சொல்ல போறாரு. வாங்க கேக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி FM 103 தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா வளம் தரும் வேளாண் காடுகள். இந்த தலைப்புல பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம். காரணம் என்னென்னா, இன்றைக்கு ஏற்படக்கூடிய பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, மண்வளம் மேம்பாடு இதெல்லாம் கருத்தில் கொண்ட பட்சத்தில் உண்மையிலேயே இன்றைக்கு வந்து வேளாண் காடுகள் தவிர்க்க முடியாத நிலப்பயன்பாட்டு திட்டமாக அமைகிறது. காரணம் என்னென்னா, இன்றைக்கு நமக்கு தேவையான மரத்தின் பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது மக்கள் டைரக்டாக டொமஸ்டிக் பயன்பாடாக இருக்கட்டும் அல்லது தொழிற்சாலை பயன்பாடாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வனங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட வனங்களாக மாறிவிட்டது. அப்போ என்னாகும், வேளாண் காடுகளில் அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவர். அது எழுதக்கூடிய காகிதமாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய தடிமரமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வேளாண் காடுகள்லேருந்து இருக்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளதுனால இந்த வேளாண் காடுகளுக்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா இது தவிர்க்க முடியாத நிலப்பயன்பாட்டு திட்டமாக, முதல்லாம் மாற்று நிலப்பயன்பாட்டு திட்டமாக பண்ணோம், இது அப்படி இல்லை, இன்றைக்கு ஒருங்கிணைந்த நிலப்பயன்பாட்டு திட்டமாகவே மாறியுள்ளது. இது கம்பல்சரி லேண்ட் யூஸ் பேட்டர்னாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த வேளாண் தகவல் களஞ்சியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தொழில்நுட்பத்தை பார்த்து வருகிறோம். அதுவும் குறிப்பாக கடந்த பல எபிசோடாக பார்த்தீங்கன்னா நம்ம தடிமரங்களை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். தடிமரங்களில் நிறைய கோர் தடிமரங்களை பார்த்துட்டோம், நல்ல விலை போகக்கூடிய தடிமரங்களை பார்த்துட்டோம், வேளாண்களுக்கு உகந்த தடிமரங்களாகட்டும், இன்னும் நிறைய தடிமரங்களே ஒரு நூற்றுக்கணக்கான மரங்கள் இருக்குது. இந்திய வனங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 1200 மேற்பட்ட மர வகைகள் தடிமரத்திற்கே பயன்படுத்தாக்கா ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மரத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 மரம் தான் ஆயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருக்கரே ஒரு 15-20 வகையான மரங்களை தேர்ந்தெடுத்து இந்த மரங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் புதுசாலாம் கொண்டு வரல, சில மரங்கள் தான் புதுசு, சில மரங்கள்லாம் ட்ரெடிஷ்னலாக ஆனால் மறக்கப்பட்ட மரங்கள் ஆகிவிட்டது. அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வகையான மரங்களை பார்த்துட்டோம். தேக்கில் ஆரம்பித்து நம்ம கடைசியாக வந்து வேங்கை மரம் முடிக்க பார்த்தோம். இதெல்லாம் வந்து என்னென்னா ஹை குவாலிட்டி ஹை ப்ரைஸ்டு டிம்பர்ஸ். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தடிமரங்கள்லாம். ஆனால் இந்த தடிமரங்கள்லாம் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டது, சமீப காலமாக இதனுடைய பயன்பாடு குறைந்து கொண்டு வருகிறது. பயன்பாடு வந்து குறைந்து கொண்டது காரணம் என்னன்னா, மரங்கள் அந்த அளவுக்கு வளர்க்கப்படவில்லை. இந்த மரங்களை எப்படி எடுத்து செல்ல முடியும், அதை பற்றி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்லாம் இந்த எபிசோடில் நம்ம ஏறக்குறைய ஒரு 8 வகையான மரங்களை சும்மா அதனுடைய பயன்பாடு யூட்டிலைசேஷன் மட்டும் பார்த்து தடிமர எபிசோடை வந்து 25வது எபிசோடில் நம்ம முடிக்க போகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா 8 வகையான மரங்களை நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வேஸ் இந்த கருவேல மரம் அழைப்பார்கள், அக்கேசியா நைலோட்டிக்கா, ஒரு பியூட்டிஃபுல் மரம். அதே போல வாகை, பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாகை மரம் இல்லாத ஃபர்னிச்சரே இருக்காது. பலா, நாட்டுப்பலா, இன்னைக்கு தான் பலா எல்லாம் ஒட்டுப்பலா வந்துருச்சு, அதனால தான் தனிமரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால அது வேம்பு. இங்கே மதுரையிலேருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு எடுத்துட்டீங்கன்னா வேப்ப மரம் பயன்படுத்தாத வீடுகளே இருக்காது ஃபர்னிச்சருக்காக. ஸோ அது மாதிரி இருக்குது. அதே போல் மஞ்சக்கடம்பு, கற்றல் செஞ்சால் மஞ்சக்கடம்புல தான் செய்யணும் அப்படின்வாங்க. அது அரசர்கள் காலத்துலேருந்து இன்று முடிக்க வந்து மஞ்சக்கடம்பு தேவை. இன்னைக்கு மஞ்சக்கடம்பு மரத்தை பார்க்கவே முடியாது. அப்புறம் ஆயா, ஆயா மரம் ஹோலப்டிலே என்டெகிரி ஃபோலியா, சாஃப்ட் மீடியம் டென்சிட்டியாக இருக்கும். அது இயற்கையாக நல்ல பசுமை மாறா மரம், வருடம் 364 அப்படி பசுமையாகவே இருக்கும் ஆயா மரம். அதே போல் அப்புறம் மாங்காய், நாட்டு மாங்காய். மாங்காய் மரம் பார்த்தீங்கன்னா நீ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மாங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே போல் கடைசியாக பூவரசு. பூவரசு வந்து அன்னைக்கு இந்த மாட்டு வண்டி செய்வதற்காகட்டும், இந்த சப்பரம் செய்வதற்காகட்டும், வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ், கதவு இதெல்லாம் வந்து பூவரசுடைய தேவை இருக்கும். இந்த 8 வகையான மரங்கள் வந்து நம்ம பயன்பாட்டில் ஆல்ரெடி இருந்த மரம். இன்றைக்கு இந்த மரங்கள் பயன்பாட்டுக்கு வரல. காரணம் என்னன்னா, இந்த மரம்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, இல்லாட்டா மரங்கள் நடப்படவில்லை. இந்த மரங்கள்லாம் நம்ம இந்தியாவை தாயகமாக கொண்டது. இந்த மரத்தெல்லாம் இந்த வேளாண் காடுகள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு தேவைகளும் பார்த்தீங்கன்னா தேக்கு தான் தேவைகள் அதிகமாக இருக்கு. இந்த மரங்களுக்கு தேவை இருக்கா இல்லைன்னா, தேவைகள் இருக்கு ஆனால் தேக்களவுக்கு இல்லாட்டினாலும் இந்த மரங்கள் எல்லாம் உண்மையிலேயே தடிமர பயன்பாட்டில் மிகச்சிறந்த பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் வந்து இந்த 8 வகையான மரங்கள் என்ன இந்த மரத்துடைய சிறப்பம்சம் இதை தான் பார்க்குறோம். முதலில் பார்த்து பார்த்தீங்கன்னா கருவேல மரம். கருவேல மரம் பயன்படுத்தாத ஆளுகளே இருக்காது. ஏன்னா கருவேல மரம் பல்வேறு விதமான பயன்பாடு இருக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பறிப்பதற்கே ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுப்பறிப்பதற்கே பார்த்தீங்கன்னா கருவேல மரம் இல்லாட்டா வேலி மரமாக தான் இருக்கும். பல்லு விளக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ப்ரஷ்ஷு பேஸ்டெல்லாம் வந்தாச்சு. அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா 100 கருவேல மரம் குச்சி வந்து தொட்டியில் கிடக்கும், அதை எடுத்து தான் விளக்குவாங்க. பல்லுக்கு உறுதி வந்து பார்த்தீங்கன்னா கருவேலம். அப்புறம் வந்து ஒரு காலத்தில் பேப்பர் மில்லில் பார்த்தீங்கன்னா கருவேல மரத்தை தான்

இந்த சோசியல் ஃபாரஸ்ட் சமூக நல காடுகளை வளர்க்கப்பட்ட மரங்கள் போனால் பேப்பர் மில்லுக்கு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் இன்றுமே கூட வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஹரியானா பஞ்சாப் மாநிலத்தில் பார்க்குற பார்த்தீங்கன்னா எல்லா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருப்பாங்க. வேளாண்மைக்கு தேவையான களை கொத்து, மண்வெட்டி, எல்லாமே இந்த ஹேண்டில்ஸ் இருக்குல்ல கைப்பிடி, அந்த கைப்பிடி பூராமே இன்றைக்கு முடிக்கே இந்த கருவேல மரத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போல்லாம் அத்திப்பூத்தாப்புல தான் பார்க்க முடியுது. எங்கன்னா குளங்கட்டையில் ஒன்று ரெண்டு மரம் இருந்தால் தருக்கும் அந்த மரத்தவே காணும். இதில் என்னென்ன சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு காலத்தில் வேகமாக வளரக்கூடிய மரம் என்ற கேட்டகரியில் இருந்தது இந்த கருவேல மரம். 10 ஆண்டுகள் ரொட்டேஷனில் பண்ணாங்க. இன்றைக்கெல்லாம் இந்த கருவேல மரம் மரத்தை வெட்டினீங்கன்னு வச்சுங்க நல்ல காப்பீஸாக இருக்கும், நீர்நிலைகளுக்கு உகந்த மரம், நல்ல தீவன மரம், நல்ல எரிபொருள் மரம், சார்கோல் கார்பனுக்கெல்லாம் நல்ல மரம், காகித குழுக்கு நல்ல மரம், தடி மரத்திற்கு நல்ல மரம், ஃபர்னிச்சர் செய்வது எல்லாத்துக்குமே நல்ல ஏற்ற மரம். அந்த மாதிரி மரத்தை வந்து நம்ம வந்து உண்மையிலே மறந்து விட்டோமா என்று தெரியல. ஆனால் அந்த மரம் வந்து தேவைகள் இருக்கு, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த மரம் வந்து எல்லா விதமான நிலப்பரப்புலையுமே வளர்ந்து பலனளிக்கக்கூடிய மரம். அதனால தான் வந்து இந்த கருவேலை மரத்தை வளர்ப்பதில் உண்மையிலேயே நம்ம வந்து மிகப்பெரிய ஆர்வம் காட்ட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு மரங்களின் தேவை கூடிக்கொண்டே இருக்கிறது. அது கருவேல மரம் மாதிரி வேகமாக வளரக்கூடிய மரம், பல்பயன் மரம், வேளாண்காடுகளுக்கு உகந்த மரம், வேற எந்த மரத்தையும் நீங்க பார்க்க முடியாது. அப்படி இருக்க இந்த கருவேலை மரத்தை எடுத்து செல்லும் பார்த்தீங்கன்னா நல்ல மரத்தோடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா 7 to 9 meters போகும். 700 kg 700 kg/m³ ஆரம்பிச்சு 950 kg/m³ அப்ப என்ன ஆகும், டென்சியஸ்ட் வுட் கேட்டகரியில் வந்துருது, ஹை டென்சிட்டி. எங்கெங்கெல்லாம் டென்ஸ் மரம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இது பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட மரத்தை தான் வந்து நம்ம வேளாண் காடுகளை எடுத்து செல்றதுக்கு என்ன ஆகும், விவசாயிகளுக்கு தீவன பயிராக பயன்படும், விறகாக பயன்படும், டொமஸ்டிக் அப்ளிகேஷனாக பயன்படும், கடைசியாக என்ன ஆகும், தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு பயன்படும். வேகமாக வளர்ந்து அதிக பயனை கொடுத்து, பல் பயனை கொடுத்து, இதுலேருந்து டேனின் பார்த்தீங்கன்னா இயற்கை சாயம் கிடைக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மரத்தில் 1% கூட வேறு சார், இன்றைக்கி கருவேல மரம் வேறு கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க டீ ஃபேக்டரிகள்லாம் வருது, தென் தமிழகத்துலேருந்து வருது நிறையா. ஏன் சொல்கிறேன்னா இத்தனை சிறப்பம்சங்களை உள்ளடக்கி இந்த மரத்தை வந்து யாருமே வளர்ப்பது இல்லை. இந்த மரத்தை வந்து வேளாண் காடுகள் எடுத்து செல்லும் பட்சத்தில் எங்கெல்லாம் நிலங்கள் தரிசாக, அதாவது குறிப்பாக தரிசு நிலம், மலை வாய்ப்பு இல்லாத இடங்கள், அங்கெல்லாம் வந்து இந்த மரத்தை வளர்க்கும் பட்சத்தில் அந்த நிலம் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால் இந்த கருவேலை மரத்தை எங்கெங்கெல்லாம் நிலம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதோ, தரிசு நிலமாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்படுத்த முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்த மரமாக நாம் பார்க்க போவது வாகை. வாகை மரம் அதை இந்தியன் வால்நெட்ரி என்று அழைப்பார்கள். இன்னைக்கெல்லாம் வாகையில் பலகை செஞ்சால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல டென்சியஸாக இருக்கும். இது என்னென்னா வாகை மரம் வந்து எந்த தோட்டத்தில் தான் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் விழுந்து அங்கே தலைச்சத்தெல்லாம் நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய வரும். வாகை மரத்தில் இலைகள் வந்து நல்ல தீவனமாக வரும். வாகை மரத்தோட இந்த பாடு இருக்குல்ல மெட்டாலிக் சவுண்ட் அழைப்பார்கள், அப்படியே சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், சத்தம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அது வந்து லைவாகவே வச்சுருக்கும், அந்த தோட்டத்தை வந்து லைவாகவே வச்சுருக்கும். இதனால தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம நல்ல பல்வேறு விதமான மரங்களை பார்த்து வந்தாலும் இந்த வாகை மரம் வந்து ஒரு மிகப்பெரிய பயன்பாட்டு இருக்கும். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரி பாடி பில்டிங், பஸ் பாடி பில்டிங், ஒரு 10 to 20 years முன்னாடியில் பார்த்தீங்கன்னா வாகை மர பலகை தான் நிறையா பயன்படுத்தப்படும். அந்த மாதிரி இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இல்லையே இல்லை, மாவட்டத்துக்கு 1 or 2 அப்படி தான் வருது. அந்த மரமும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடோரத்து இருக்கிறதுனால யாருமே பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதில்ல. பட் விளைநிலங்களே வாகை மரத்தை கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு 30 to 40 years முன்னே தோட்டத்துக்கு 2 or 3 வாகை மரம் வச்சு அந்த வாகை மரத்தில் தான் ஆடு மரம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மரம் மெச்சூர் ஆகிறப்ப என்ன ஆகும், கிளைகள் எல்லாம் வந்து விறகு பயன்பாட்டுக்கு, டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ், எரிசக்திக்காக போயிடும். ரெண்டாவது மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து வீட்டு உபயோக ஜாமான்களுக்காக பயன்படுத்தப்படும். அது லோக்கல் கார்பன்ட்ரி மூலமாக, அதாவது சேராகட்டும் நிலவாகட்டும் இதெல்லாம் வந்து வாகை மரம். இந்த வாகை மரத்துடைய குவாலிட்டி என்னென்னா எல்லா வகையான நிலப்பரப்பிலும் வளரும். அது தரிசு நிலமாகட்டும், நீர் வளம் உள்ள இதாகட்டும், அபேண்டன் சாயில் அதாவது சலைன் அண்ட் அல்கலைன் சாயில், ப்ராப்ளமேட்டிக் சாயிலாக இருக்கட்டும், இதில் எல்லாமே பயன்படுத்தப்படாத நிலங்கள் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இந்த மரம் வளர்ந்து பயனளிக்கக்கூடிய மரம். ஏன்னா இந்த மரம் வந்து இந்த லெகியூமினஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது. அதனால் என்ன ஆகும், தலைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும். இதில் என்னென்னா டெசிடுவஸ் அதாவது சம்மர் வெப்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இலையை பூரா கீழே விழுந்து இந்த மண் வளத்தை மேம்படுத்துவதில் வாகை மரம் மிகப்பெரிய பயனளிக்கும். விவசாய பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருள்களுக்கு இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. சிறு டிம்பஸ் என்று அழைப்பார்கள், ஸ்மால் டிம்பஸ், அதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பிக் டிம்பஸ், எந்தெந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு தடிமரம் தேவையோ அதற்குமே இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த மரத்தோட அடர்த்தி அதிகம், இயற்கையாகவே தடிமர வகையைச் சேர்ந்த மரம். அதனால தான் வந்து இந்த வாகை மரத்துக்கு எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா 6 to 7 feet சுற்றளவு இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்னா இந்த மரத்தை யாருமே வந்து

வேளாண்மை பண்ணாதனால என்ன ஆகுது, கிளைகள் வெட்டி அப்படியே விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும், பூச்சி உள்ள போயிட்டு மரத்துல நடுவுல ஓட்டை இருக்கும். நீங்க பெரிய பெரிய மரம் எல்லாம் வெட்டி வர்றப்ப பாத்தீங்கன்னா நடுவுல பெரிய ஹாலோ ஓட்டையா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மேலாண்மை பண்ணாததான் காரணம். இந்த மரத்தை மேலாண்மை பண்ணி வேளாண் காடுகளில் ஆர்கனைஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடு எடுத்து செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த வாகை மரம் நன்றாக வளர்ந்து விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவையான தடிமர பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தடிமாடை பயன்பாட்டிற்கும் மிகப்பெரிய பங்களிக்கும். இந்த வாகை மரத்தை வேளாண் காடுகளில் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை விவசாயிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்க போவது பாத்தீங்கன்னா பலாமரம். இன்றைக்கும் பலாமர தடிமரத்தின் தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது பல்வேறு விதமான பயன்பாடு. பலாமரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீட்டுக்கு ஒரு மரம் பாத்தீங்கன்னா பலாமரம் அந்த கேட்டகிரியில வரும். பலாவும் மாவு வரும். மாவை பத்தி நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். இந்த பலாமரம் என்னன்னா அட்டகார்பஸ் ஹிட்ரோஃபில்லஸ் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில். அது வந்து அன்னைக்கெல்லாம் வந்து நாட்டுப்பலா. ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 25 மீட்டர்ல ஆரம்பிச்சு 35-40 மீட்டர் உயரத்துக்கு போகும். அந்த மாதிரி ஒரு நல்லா வளர்ந்து பழம் பறிக்கிறதுக்கே ஒரு நீங்க பெரிய துரட்டி வச்சு ஒரு 20-30 அடி துரட்டி வச்சுதான் நீங்க ஏற முடியும். அந்த மாதிரி ஒரு உயரமாக வளரக்கூடிய மரம் இதுல என்னன்னா இந்த அட்டகார்பஸ் ஹிட்ரோஃபில்லஸ் வந்து இன்றைக்கு தான் வந்து நம்ம ஒட்டுக்கட்டப்பட்ட பலா பண்றதுனால என்ன ஆகும், குருக்கட் ஆர்கனைஸ்டு நல்ல நிறைய கிளைகள் வந்ததுனால தடிமர தேவை பாத்தீங்கன்னா 1 மீட்டர் 2 மீட்டருக்குள்ள வருது. ஆனா அன்னைக்கு இருக்க பலா பாத்தீங்கன்னா தடிமர தேவை வந்து குறைந்தபட்சம் 20 அடி அதிகபட்சம் 40 அடி நீளத்துக்கு தடிமர பலாவே கிடைக்கும். அதனாலதான் பலா மரம் வந்து இன்றைக்குமே கேரளால பாத்தீங்கன்னா இந்த ஹோம் கார்டன்ஸ் வீட்டு தோட்டத்துல பாத்தீங்கன்னா பலா மரம் இல்லாத வீடே இருக்க. அந்த பலா மரம் எல்லாம் அறுக்கப்பட்டு தமிழகத்துக்கு வருது. நல்ல பயன்பாட்டிற்காக வருது. எதற்காக வருகிறது, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வதற்காக. நல்ல ஒரு 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி சுற்றல் உள்ள மரங்கள் பூராமே நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்துக்கு தான் வருது. அங்கே வந்து நல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்வதற்காகவே வருகிறது. குறிப்பாக கடம் தபேலா கிட்டாரு வீணை இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலா மரத்தின் பயன்பாடு கூடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் மீறி இந்த ஸ்பெஷாலிட்டி டிம்பர்ஸ் எங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு குவாலிட்டி இந்த எல்லோ கலர்ட் வுட் இருக்குல்ல அந்த குவாலிட்டி எங்கெங்கெல்லாம் கிரெயின் குவாலிட்டி வேணும் அப்படின்றா நல்ல முதிர்ச்சி பெற்ற பலா மரங்கள் ஒரு 4 அடி 5 அடி சுற்றல் உள்ள மரங்களில் பலகை செஞ்சு அந்த பலகையில் நம்ம வீட்டுக்கு தேவையான டைனிங் டேபிள்லேருந்து சேரு டேபிள் நிலைகள் இது எல்லாம் வந்து பலா மரம் பயன்பாட்டு மிக அதிகமாக இருக்கும். பலா மரம் குவாலிட்டியும் வுட்டோட குவாலிட்டி இருக்கும். அந்த பாலிஷ் பண்ணால் இந்த பலாவோட குவாலிட்டி வந்து மிக அற்புதமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த பலா மரம் வந்து இன்றைக்கு முடிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது.

ஆனால் இந்த மாதிரி பலாமரங்கள் வந்து வேளாண் கடற்கரையில் எங்கே தமிழகத்தில் கொண்டு போயிருக்கோமான்னா பெரிய லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகல. ஆனால் பலாமரங்கள் நடப்படுகிறது. எது ஒட்டுப்பழம் நடப்படுகிறது. ஒட்டுப்பழம் எதுக்குன்னா காய்க்காக நடப்படுகிறது. அப்படி காய் எடுத்த பிறகு இந்த மரம் எங்கே வருது? விறகுக்காக தான் வெளியே போகுது. தடிமரத்திற்காக வருதுன்னா வரலை. அதனால தான் நாட்டுப்பழம் நட வேண்டும். இப்போ வனத்துறையாகட்டும், இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன், பசுமை தமிழ்நாடு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பலாமரம் நாட்டுப்பழாவை விதை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட பலாவை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ப்ரொமோட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? வேளாண் காடுகள் இந்த மரம் எடுத்து செல்ல பட்சத்தில் உண்மையிலே விவசாயிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பலா கனிகள் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கப்படும். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்பெல்லாம் மரத்தை வெட்டணும் என்று நினைக்கிற வளத்தை வந்து விற்பனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த மரம் தடிமர பயன்பாட்டிற்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்பாட்டிற்கும் மற்ற ஒட்டுப்பழகை செய்வதற்கும் உண்மையிலேயே மிகப்பெரிய பயன்பாடாக அமையும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு பலாமரங்களையுமே நம்ம வேளாண் காடுகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உருவாகும் என்று நினைக்கிறேன். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து விவசாய பிரிவுகளுடைய மக்களுமே உண்மையிலேயே இந்த நாட்டுப்பலாவை தங்க விளைநிலங்களில் ஒரு அங்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற மரம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம். தடிமர பயன்பாட்டில் வேப்ப மரத்தின் பங்கு அளப்பரியது. உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரை மாவட்டத்திலிருந்து திண்டுக்கலுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா திருநெல்வேலி முடிக்க வேப்ப மரம் இல்லாத தோட்டமே இருக்காது. ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க, குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்குடி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் குறைந்தபட்சம் 20 வேப்ப மரம் நடுவாங்களாம். குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கிறப்ப என்ன ஆகும்? வேப்ப மரத்தை வெட்டி அதன் மூலமாக வீடை அழகுபடுத்துவது, வருமானத்தை பெருக்குவது, ஃபங்க்ஷன் நடத்துவது, இதெல்லாமே நடந்ததா ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கிறப்ப இந்த ஏரியாக்கெல்லாம் கல்வி சுற்றுலா செல்லும் பட்சத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலத்தின் தேவையாக இருக்கு. இன்றைக்கு வேப்ப மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக வேப்பம் கொட்டையாகட்டும், வேப்ப இலையாகட்டும், வேப்ப மரத்தினுடைய தடிமரமாகட்டும், இந்த மூன்றுக்குமே பல்வேறு விதமான பயன்பாடு. ஒன்று தடிமர பயன்பாடு, இரண்டாவது பொட்டானிக்கல் சென்று பெஸ்டிசைடு இதுக்கெல்லாம் தேவையான பயன்பாடு, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பயன்பாடு, டென்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி நிறைய வேப்ப மரத்திலிருந்து பல்குச்சி வந்து செயற்கையாக அந்த ஃபைபர்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு அதன் மூலமாக ப்ரஷ்ஷே வருது. வேப்ப மர ப்ரஷ்ஷெல்லாம் வந்துடுது. இன்றைக்கி ஆன்லைன் அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா வேப்ப மர ப்ரஷ்ஷே வந்து வந்துருச்சு. இது எல்லாம் என்னென்னா இந்த மதிப்பு கூட்ட தொழில்நுட்பத்தில் உண்மையிலேயே வேப்ப மரம் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. இந்த வேப்ப மரம் என்னென்னா 60 ஆண்டுகளுக்கு மேலே அப்டு 100 ஆண்டுகளை முடிக்க வளர்ந்து பயனளிக்கக்கூடிய மரம். நம்ம என்னென்னா இந்த வேப்ப மரத்தை இப்போ வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு செல்லலை. ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லா நட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிறோம். நம்ம ரோடு ஓரங்கள் நடுறது, கம்யூனிட்டி லேண்ட்ஸில் நடுறது, இந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் என்று அழைப்பார்கள் அங்கே நடுவதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. பார்க்கு, ஸ்கூல் பில்டிங்ஸ் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பட் வேளாண் காடுகள் இதை எடுத்து சொல்கிறப்ப ஏன்னா ஒரு மரம் குறைந்தபட்சம் 20 கிலோ விதை கொடுத்துச்சுனாலே இன்றைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா விதையாக கொடுத்தீங்கன்னா ஒரு 60-70 ரூபா போகுது. ஏறக்குறைய 1000-1500 ரூபா வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு. ஒரு தோட்டத்தில் வந்து 100 மரம் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? 1 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்தில் இருக்குது. காய் மூலமாக ஒரு 30-40 ஆண்டுகள் காய் மட்டும் விட்டுட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரத்தை வந்து எப்படியே தடிமரத்தை கொண்டு போயிடலாம். தடிமரத்தை கொண்டு போயிருப்ப என்னாகும்? நல்லா பலகை செய்வதற்கும், வீட்டு சாமான்கள் செய்வதற்கும், வீட்டு உபயோகப் பொருள் செய்வதற்கும், நிறைய வேல்யூடட் ப்ராடக்ட் செய்வதற்கும் உண்மையிலேயே வேப்ப மரம் மிகப்பெரிய பயனை அளிக்கும். அதற்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக 20-க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த வேப்ப மரங்களிலே நல்ல தடிமர பயன்பாட்டிற்கு, இந்த அசாடிராக்டின் பயன்பாட்டிற்கு நல்ல ரகங்களை தேர்வு செய்து அந்த ரகங்களை தான் வந்து நல்ல நாற்றுகளாக நம்ம கொடுத்து வருகிறோம். இந்த வேளாண் காடுகள் யாராவது ஆர்வம் உள்ளவர்களோ, குறிப்பாக லார்ஜ் லேண்ட் ஹோல்டர்ஸ் நிறைய லேண்ட் வச்சுருப்போம், என்ன பண்ணு தெரியாது, வேப்ப மரத்தை தோப்புகளாகவே கொண்டு செல்லலாம். அப்போ தோப்புகளாக கொண்டு செல்கிறப்ப என்ன இடைவெளி நடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 12 அடி, அதிகபட்சம் 15 அடி இடைவெளி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹை டென்சிட்டி மாடல் கூட வந்தாச்சு, அதாவது 4 மீட்டருக்கு 2 மீட்டர், அதில் வந்து பேடு ரோ இதெல்லாம் கூட வந்தாச்சு. இதை யார் கேட்டுக்கொண்டிருக்கோ, வேப்ப மரம் சார்ந்த விவசாயம் பண்ணக்கூடிய யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவர்கள் நேராக வனக்குழுவிற்கு விஜயம் செய்து அதன் மூலமாக நல்ல தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு நல்ல ரகங்களை எடுத்து சென்று அதன் மூலமாக வேளாண் காடுகளை உருவாக்கும் பட்சத்தில் வேப்பம் காய் மூலமாக ஒரு வருமானம், இலை மூலமாக வருமானம், மரத்தின் மூலமாக வருமானம், இதெல்லாம் மீறி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த என்டையர் சுற்றுச்சூழல் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஈகோசிஸ்டமே மாறக்கூடிய வாய்ப்புகள் வேப்ப மரத்தின் மூலமாக அதிகமாக உள்ளது. ஏன்னா இந்த மரம் பல்பயன் மரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எரிக்கும் தன்மை உண்டது. ஒரு 4,300-4,500 கிலோ கலோரிஸ் உள்ளது. மரத்தோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 690 kg/m³ ஆரம்பிச்சு அதிகபட்சம் 800 kg/m³ போகக்கூடியது. அப்போ என்ன ஆகும்? டென்சியஸ்ட் வுட் கேட்டகரியிலையும் இது வந்துடுது. ஸோ அதனால அனைத்து விதமான பயன்பாட்டிற்குமே வருது. இந்த மரத்தை வந்து அங்கங்கே இயற்கையாக வளர விட்டுட்டோம். ஆனால் இது ஆர்கனைஸ்டாக வளரும் பட்சத்தில் உண்மையிலே அனைத்து விதமான மண்கண்டத்திற்கும் ஏற்ற மரம்,

0: குறிப்பாக வந்து தரிசு நிலத்திற்கு மிகவும் அதிகமாக ஏற்ற மரம், எங்கு நீர் பயன்பாடு இருக்கோ அங்கு குறைந்த நீர் செலவில் அதிகமான உற்பத்தியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்திற்கு உண்டு. ஒன்னே ஒன்று என்னென்னா, நல்ல தரமான ரகங்களை தெரிந்து கொண்டு எங்கே வருமானம் வருமோ அதற்கேற்ற மாதிரி இந்த மரங்களை நட வேண்டும் என்று தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தடிமரத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நல்ல கமர்சியல் தடிமரத்தை பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மரம் ஆனால் மறக்கப்பட்ட மரம், அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். குறைந்த அளவில் பயன்படுத்தக்கூடிய மரம், பட் பொட்டென்ஷியலாக உள்ள மரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறப்ப நான் என்ன எட்டு விதமான மரங்களை பற்றி பார்க்க போகிறேனோ அதில் நாலு வகையான மரங்களை முடிச்சிட்டோம். அடுத்த நாலு வகையான மரங்களை அடுத்த எபிசோடில் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N. பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

இன்றிரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் அழைத்து அவர்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20%

0: இயந்திரத்திற்கும் கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இதுதொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ்மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவிக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதிமாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நமது FM Rainbow 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 9:16 FM Rainbow 103 இது மயிலிறகின் நேரம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. மைத்தீட்டிய விழிகள் புதுமொழி பேசும் புருவங்களோ வானத்தில் கவிழ்ந்த மூன்றாம் பிறையாம். செவ்வானம் போன்ற உதடு மல்லிகை பூக்களோ கூந்தலில் குடிபுக ஏங்கி தவிக்கும் தன் நினைவென்னும் மனத்திரையில் நடமாடும் அழகு முகத்தை இசைப்பாடும் கவிக்குயிலை தேடுகிறானோ இந்த காதலன். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் வேதா இசையில் TM சவுந்தரராஜன் P சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கண்களில் கனவுகள் நிரம்பி ததும்பிட கூறிடும் மொழியினில் உற்சாகம் கரைம்புரண்டோட எந்நேரமும் ஒப்பனையிலேயே கரைந்திட வயதொத்த ஆண்களின் கேள்விகளுக்கு கஞ்சாடையிலேயே பதில் பேச என பருவத்தின் தோட்டத்தில் பூத்த மலர்கள்தான் எத்தனை எத்தனை அழகு. அதே கண்கள் திரைப்படத்திற்காக வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

9:25 FM ரெயின்போ 103 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மயிலிறகு. இந்த கள்ளை குடித்தால் மயக்கம் உண்டாகுமாம், குடிக்காவிட்டாலும் நெஞ்சும் புண்ணாகுமாம். இதை ஆடவர் கண்களில் காணவே முடியாதாம். காலங்கள் மாறினாலும் இது மட்டும் மாறாதாம். அது எது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ? 1100 திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், P சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நாளை காலை 7:30 முன்சல்லடா நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். ஊர் தூங்கும் வேளையிலும் நான் தூங்கவில்லை. என்னை உறவாய்க் கொண்ட மனைவிக்கு நான் யாருமே இல்லை. என்ன செய்தாலும் எதிர்வினையாற்றும் அவளுக்கு என்றுதான் புரியுமோ எனதன்பு. வார்த்தைகளை வளைத்து வளைத்து வானவிலாக்கி அவளுக்கே சூடி அழகு பார்க்க நான் கவிஞனும் இல்லை. படித்தால் மட்டும் போதுமா? திரைப்படத்திற்காக விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

கண்ணில் வலியோடு இருக்கும்போது கனவுகள் காண முடியாது. உருகி நிற்கும் மெழுகினில் ஒளி இருக்காது. உடைந்து போன சிலைதனில் அழகிருக்காது. கூட்டுக்குள்ளே பூட்டி வைத்தால் குயில் பாடாது. இதயமெனும் வீணை தூங்கும் போது அதில் ஸ்வரங்களும் கேட்காது. இருவருளும் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையல்பை சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு எஃப்எம் ரெயின்போ 103. பெண்களின் கைகளில் வளையல்கள் எதற்காக? அவள் வாழும் வீடு நேர்மறை ஆற்றலையும் அமைதியையும் பெறுவதற்காக. கர்ப்பிணி பெண்களின் கைகளில் வளைகாப்பு வளையல்கள் அவள் எங்கெல்லாம் நடமாடுகிறாள் என்று குடும்பத்தினருக்கு காட்டி அவளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக. கலகலவென அதன் ஓசை கேட்கும் போதே அவ்வளவு மகிழ்ச்சி தரும். வானவில்லையே வளைத்து துண்டங்களாக்கிய வளையல்களை பார்க்கும்போது மனம் மகிழ்ச்சியுறும் அல்லவா? இத்தனை அழகுடைய வளையலை கல்யாண பெண்ணிற்கு நாம் வாங்கி தரலாமா? படகோட்டி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 9:43 எஃப்எம் ரெயின்போ 103 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. உன் கண்ணும் என் கண்ணும் சேர்ந்து பேசுகின்ற கதைகள் ஊராருக்கு பேசுபொருள் ஆகலாம். ஆனால் அதை அவர்கள் எப்படியுமே பேசலாம். நம் நெஞ்சுக்குள் இருப்பதென்னவோ காதல் மட்டும்தான். ஆனால் நம்மை பார்த்து எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன என்ன எண்ணம் தோன்றுகிறதோ தெரியவில்லை என் கண்ணே. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி திரைப்படத்திற்காக டி கே ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் நாமக்கல் வரதராஜன்.

என்னை தேடி நீ இங்கே வருவது எப்படி ஒரு அழகோ, அப்படித்தான் உன்னை தேடி நான் வருவதும். பூஞ்சிட்டு பெண்ணின் கண்களில் கன்னங்களில் பொன்பட்டு மின்னுகின்றது. அதை தேன் தொட்டு ரசிப்பது

போல நான் எங்கு சென்றாலும் நீயும் வரலாம் தென்றலே. இந்த பாடலை கேட்டதும் இதே போன்ற இசைக்கோப்பில் வேறு சில பாடல்கள் உங்கள் நினைவுக்கு வந்தால் நாங்கள் பொறுப்பல்ல. நான் திரைப்படத்திற்காக ஜி கே ராமமூர்த்தி இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.

எந்த பூவும் மலரும் அழகை நேரில் பார்த்திருக்கிறீர்களா? அதுவும் ரோஜா பூவின் மலர்தல் தனி அழகு. இதழ் இதழாக விரிந்து ஒரு மொட்டிலிருந்து பூவாகும் அழகை சொல்ல மொழிகளே இல்லையல்லவா? அதே போன்ற ஒரு அழகோடு, கண்களில் மின்னலோடு காதலனை அழைக்கிறாள் இந்த ரோஜா இதழை விரித்து. பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திற்காக ஆர் கோவர்தனம் இசையில், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நிலவு போன்ற ஒளி இருக்கும் தொடமுடியாத கனவு அவள். அவள் கண்கள் பேசும்போது வார்த்தைகள் எல்லாம் மௌனமாகும். அவளது முகத்தை பார்க்கும் மலர்கள் தாங்கள் அழகாக இல்லையே என தங்களையே தாழ்த்திக் கொள்ளும். உள்ளத்தை ஊடுருவும் ஒரு மௌன இசையாக அவள் அவனை காதலிக்க நினைக்கிறாள். மனம் கவர்ந்த காதலனிடம் ஒரு அழகி என கர்வம் கொள்வது பெண்களின் இயல்புதானே. சாதாரண பெண்களின் நிலையே இதுவாக இருக்க இவளோ ராஜா மகள் அல்லவா? நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திற்காக சி ராமச்சந்திரா, ஆர் வைத்தியநாதன் இசையில் பி லீலா பாடியது. பாடலாசிரியர் கோதமங்கலம் சுப்பு.

0: நேரம் 10 மணி 1 நிமிஷம். எஃப்எம் ரெயின்போ 103.3ல் இது மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் அஜய் மஞ்சு. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் அவங்களோட விருப்ப பாடல்களை கால் பண்ணி நம்மளுக்கு கேட்கலாம். 1981 1992 வரைக்கும் வந்த பாடல்கள் மட்டுமே தயவுசெய்து கேளுங்க. போன வாரம் வந்த நேயர்கள் இந்த வாரம் புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், 04222316312 இல்லைனா 2312103 இல்லைனா 2317046. இந்த மூணு நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடல்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நம்மளோட பேசுறதுக்கு முதல் நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நகர்ல இருந்து புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி, என்ன பாடல் உங்களோட விருப்ப பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம்ங்கிற படத்துல இருந்து எஸ்பிபி ஜானகி அம்மா பாடின நான் என்ன பாடங்கிற பாடல்.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: மனதோடு ரெயின்போல அடுத்த காலர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: குமரேசன் சுப்பையன், குளத்தூர் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் உங்களுக்கு விருப்ப பாடல் இன்னைக்கு?
1: பாடல் வந்துங்க சூரக்கோட்டை செங்கோட்டையில இருந்துங்க, காளிதாசன்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.

0: அழகான ஒரு பாடல் கேட்டோம் மனதோடு. ரெயின்போ நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரு இங்க வந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: என்ன
0: பாடல் உங்களோட விருப்ப பாடல்?
1: ஊமை வழிகள் பாடல் போடுறோம்.
0: ஊமை வழிகள் பாடல் போடுறோம்.

0: ஓகேங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: ஆண்பாவம் படத்துல சீரே குயிலே அந்த சாங்குங்க,
0: ஓகே
1: எல்லாருக்காகவே அந்த பாடல்.
0: ஓகே, எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வருது, கேளுங்க.

0: பத்து மணி பதினெட்டு நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ நூற்று மூன்றுல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. பீடம்பள்ளி வாசுதேவன் அவங்க இப்போ கால் பண்ணியிருந்தாங்க, நான் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பியும் இன்னொரு தடவை முயற்சிக்கலாம். மற்றும் ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் விவாதிலிருந்து மோகன்குமார் பேசுகிறேன், கோயம்புத்தூர்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில மற்றும் ஒரு நேயர் வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மஞ்சுமா, நான் பீரமளி வாசுதேவ். நல்லா இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் நன்றி.
0: இன்னைக்கு
1: கோபுர வாசல்ல இருந்து தேவதை போல் ஒரு பெண்ணுக்கு வந்தது.

0: பத்து மணி 28 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மனதோடு ரெயின்போ. வணக்கம், யாரேங்க வந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: கோணவாய் கற்பழையிலிருந்து சாந்தி செல்லப்பன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து கிழக்கு வாசல்ல இருந்து பச்சை மலை போகும்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 7:30 முன் சொல்லடா நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். பத்து மணி 34 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நீ அறிவிப்பாளருக்கு

0: 10:34 எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம்.
1: இனிய அறிவிப்பாளருக்கு அழகான வணக்கமான இரவு வணக்கம். கோவை மாநகர
0: வணக்கம். என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: மவுன கீதங்கள் படுத்துறது மேடம். மலேசிய வாசன் ஐயா எஸ் ஜானகி அம்மா பாடின பாடல், டாடி டாடி பாடல். ஒரு முறை காற்றுல அனைத்து நேரத்துக்காக தவறு.
0: ஓகே ஓகே, வருது கேளுங்க.

0: நம்மோட விருப்பப்பாடல தெரிவிக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் எல்லாரும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் மூலத்திலிருந்து ரவி மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த இதய படத்துல இருந்து பொட்டு வைத்த ஒரு வட்டங்கள் அந்த பாட்டு.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.
2: பொட்டு வைத்த ஒரு

0: இந்த மாதிரி பாட்டுலாம் எப்ப கேட்டாலுமே அழகா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். மற்றும் ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேரன் மாநகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: மேடம், தம்பி தங்க கம்பி ஜெயச்சந்திரன் பாலி ஜெயராம் பாடின நான் மகளிங்கிற பாடல் வேணும்.
0: ஓகே, பாடல் வருது கேளுங்க.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேர்கள் இதுவரை ரசித்தது மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு.

நேரம் 10:55. இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 காலை தென்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குகிறார் எம் ஃபௌசியா பானு அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் பக்தி பாடல்கள். காலை 6:35 ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ். அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலை 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 முன் செல்லடா நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போவோமோ ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 சாய்வு நாற்காலியில் மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12 வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி. பகல் 1 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சமாள் வெங்கடாச்சலம் ஆகியோரிடம் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 3:02 கிராம போனும் 103. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4 மயக்கும் மாலை கேட்கலாம். 5:02 கதைகளின் வழியே திருக்குறள். 6 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரி எரிபொருட்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் பொறியியல் துறையில் துணை பேராசிரியர் முனைவர் எஸ் கே ராஜ்கிஷோர் அவர்கள் கூறும் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 8:05 மியூசிக் பை தி பே. 9:15 மயிலிறகு. 10:00 மனதோடு ரெயின்போ. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி இன்று கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33°C குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியது. திருப்பூரில் 35°C அதிகபட்சமாகவும் 24°C குறைந்தபட்சமாகவும் ஈரோட்டில் 37°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் சேலத்தில் 36°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் பாலக்காட்டில் 32°C அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26°C ஊட்டியில் 22°C அதிகபட்சமாகவும் 17°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது. வானிலை நிலவரம்

இன்று இரவு 11 மணி முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல் கேட்கலாம். நன்றி நேயர்களே.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திரு கழுக்குன்றம் சசிகழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி. மனதுக்குள் போராட்டம் வந்ததால் கண்களில் நீரோட்டம் பெருகுகிறதோ, பூந்தோட்டம் வாடுகிறதோ,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியது. மன்னவனின் வருகையை எதிர்பார்த்தால் மனம் மயங்கும் தானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் நா காமராசன், இசை இளையராஜா. மல்லிகையின் வாசம் மனதை மயக்க, மன்னவனின் நேசம் மங்கையை மயக்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து. புலமைப்பித்தன் இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. சங்கத் தமிழில் சிந்தனை செய்து மனத்துக்குள் உன்னை வைத்து கவி வடித்தேன், அது நமக்கானது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமைப்பித்த நேற்று எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நேசம் பிறந்தது உன்மேல் பாசமும் பிறந்தது, எல்லாம் எப்போதும் வேஷமல்ல, எல்லாம் உண்மைதான்.

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து. காமக்கோட்டியன் ஏற்றி இளையராஜா இசையமைத்து அருண்மொழி சொர்ணலதா பாடியது. மங்கையின் வாசத்தை கடன் வாங்கியதோ மல்லிகை, மனதை மயக்குகிறதே.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணி ராஜ், சாந்தி ரமேஷ், சுண்ணாம்புக்குளம் செந்தில்குமரன், பாப்பாப்பட்டி வெங்கடேசன், ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசீர்வாத்

ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தேனி ஹரிராம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், தியாகராயநகர் ரங்கராஜன், வீரராகவன் மாதவரம், முரளிதரன் விழுப்புரம், பொன்னேரி கலில் அகமத், செந்தில்நாதன் கும்பகோணம், செல்வராஜ் நாமக்கல். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர், சொர்ணலதா குழுவினர் பாடியது. பழனி பாரதி இயற்றிய பாடலுக்கு இசை சிற்பி

நேரில் நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிகேழ்மணி. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: உயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சித்ரா பாடியது.

அடுத்து பொட்டு அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ் டி சாந்தகுமார் இசையில் பிரைசூடன் இயற்றி சித்ரா, ஸ்வர்ணலதா, ஜெயஸ்ரீ பாடியது

திரேசியில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீமன் நாராயணா என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ராகம் பௌலி, ஆதிதாளம்.

0: அடுத்து
1: சாதிஞ்சனே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் ஆரபி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகசுரம், திருவள்ளிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது வரலட்சுமி நமோஸ்துதே, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, ரூபக தாளம்.

அடுத்து ஸ்ரீசக்கர ராஜா, அகஸ்தியர் இயற்றியது, ராகமாளிகை, ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டோம். சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்கள் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம். பாரியவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமி.